நேர்லே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

மலைகளில் திளைத்திருப்போர் யாராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், இருக்கின்ற புகழையும் இழந்து விடுவர். குறள் எண் 921, அதிகாரம் கல் உண்ணாமை.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 தேதி செவ்வாய்க்கிழமை, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்பொழுது குரல் அமுதம்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹொர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எப்பொழுதும் கள்ளுண்டு கழிக்கும் காதலில் திளைத்திருப்போர் யாராலும் மதிக்கப்பட மாட்டார்கள், இருக்கின்ற புகழையும் இழந்து விடுவர். குறள் எண் 921, அதிகாரம் கள் உண்ணாமை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்.
1: அன்புடையர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:04 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். மலர்ந்திருக்கும் இனிய காலை பொழுதின் வேளையில் இதமான பக்தி பாடல்கள்

வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காஞ்சங்காடு ராமச்சந்திரன் இசையமைப்பில் எம் எஸ் பாரதி கணேஷ் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இதோ உங்களோடு.

நேரம் 6:10 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் அதை கடந்து விடலாம். தன்னம்பிக்கை என்ற நண்பனின் துணை இருந்தால் ஜெயித்துக் கொண்டே இரு. நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை வாழ்த்தும் வரை தன்னம்பிக்கையுடன் போராடு. இளைய வேளையில் தொடரும் இனிய பாடல் பி. சுஷிலா பாடியது

ஓடி எங்கும் ஒளிவதில்லை, தோல்விகளே வாழ்க்கை என்று முடிவதும் இல்லை. விடிந்துவிட்டது, விழித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நமக்காகவே விடுகின்றது என்று நினைத்துக் கொள்வோம். முயற்சிகளை விடாமுயற்சியாக்குவோம். வெற்றி நிச்சயம். தொடரும் இனிய பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில் வாரஸ்ரீ வரிகளில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

நேரம் 6:21 தொடுகிற வேளையில கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். இனிய சிந்தனை துறையோடு தொடரும் இனிய பாடல் குன்னக்குடி வித்யாநாதன் இசையமைப்பில் தென்கட்சி பாரத சுவாமி வரிகளில் சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் பாடிய பாடல்.

நேரம் 6:26 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். முயற்சிகள் ஒருபோதும் பலனற்றது இல்லை. சிலருக்கு நினைத்த பலன், பலருக்கு நிலைத்த பலன். ஆனால் முயற்சிகள் வீணாவதில்லை. தொடரும் இனிய பாடல் சோமு கஜா இசையமைப்பில், சிவமணி வரிகளில், எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:30 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. பறந்து விரிந்த வானம் போல பாதைகள் இங்கு கோடி உண்டு. முதல் படிக்கட்டு முள்ளானாலும் மீதி படிகளில் ரோஜாக்கள் உண்டு. கிருக்கல்கள் இன்றி கையெழுத்து அழகு பெறாது. கீழே நின்று கூப்பிட்டால் மாங்காய் கையில் வராது. தவம் செய்யாது வரம் கிடைக்காது. தடுக்கி விழாத மனிதன் இங்கேது. முதல் தோல்வியிலேயே துவண்டு போகாது, முயற்சியை தொடரு. இறைவன் உன்னோடு. பக்தி நேரத்தில் தொடரும் இனிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

நேரம் 6:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். நண்பன் கொடுத்தால் அன்பு, எதிரி கொடுத்தால் அறிவு. தோள் கொடுப்பவன் தோழன், தூள் கிளப்ப வைப்பவன் எதிரி. தவறை மறைப்பவன் நண்பன், தவறை திருத்துபவன் எதிரி. ஆகவே உன்னை புகழ்பவனை விட உன்னை எதிர்ப்பவனே உன்னை உயர வைக்கும் உயர்ந்த நண்பன். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடரும் இனிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், வாராஸ்ரீ வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

வெற்றிவேல் முருகனுக்கு வீராயுத நாதனுக்கு சக்திவேல் முருகனுக்கு சங்கரனார் மைந்தனுக்கு ஞானவேல் குமரனுக்கு கார்த்திகையின் பாலனுக்கு கந்தசாமி நாதனுக்கு பழனிமலை முருகனுக்கு

நேரமாறு மணி 43 நிமிடம் ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை 101.4 பக்தி நேரம். உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். அழகான காலை, இனிய வேளை, இதமான இதயத்தோடு அன்பு பாராட்டி எழுந்து விழித்து ஓடோடி கொண்டிருக்கலாம் இந்த வாழ்க்கையில். தொடரும் இனிய பாடல் கோவை சவுந்தரராஜன் பாடியது.

0: நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள கோபால்சாமி ஐயா அவர்களுக்கு

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள கோபால்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஐரோப்பிய நாடான ஜெர்மனி நாடு உழைப்புக்கும் தரத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் தயாராகும் மகிழுந்துகள் கார்கள் உலகத்தரம் வாய்ந்தவைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்கு நோ பிளாஸ்டிக் கண்ட்ரி என்ற பெயர் உண்டு. பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது வரக்கூடிய வாசனையை நுகர்வது, சூடான உணவை பிளாஸ்டிக் பொருட்களில் வைத்து சாப்பிடுவது புற்றுநோய் வருவதற்கான காரணிகளாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தினால் கைது செய்யும் அளவுக்கு ஜெர்மனியில் சட்டம் இருக்குது. இதன் காரணமாக பிளாஸ்டிக்கால் வரக்கூடிய புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் எதுவும் அவ்வளவா அந்த நாட்டினரை நெருங்கிறதில்ல. இப்படி தமக்கு தாமே சில கட்டுப்பாடுகளை உண்டாக்கிக்கணும். அந்த கட்டுப்பாடுகளை அவசியம் கடைபிடிக்கணும். கோபால்சாமி ஐயா, உடம்பில் இருக்கும் சில செல்களின் முறையற்ற வளர்ச்சி தான் செல் டிசார்டர் தான் புற்றுநோய். நம்ம உடம்பில் 1000 கோடி செல்கள் இருக்கின்றன. அவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும். தோலில் இருக்கும் செல்கள் தங்களை 2 வாரத்துக்கு 1 முறை புதுப்பித்து கொள்ளுமா? 24 நாட்களில் 1 இன்ச் முடி வளரும். 4 மாதத்துக்கு 1 முறை நுரையீரலில் செல்கள் இறந்து மறுபடியும் புதிய செல்கள் உருவாகும். 260 நாட்களுக்கு 1 முறை கண்களில் உள்ள லென்ஸ் தன்னை புதுப்பித்து கொள்ளுமா? மூளையில் இருக்கும் சில செல்கள் 21 மாதங்களுக்கு 1 முறை புதுப்பிச்சுக்குமா? இதயத்தில் இருக்கும் செல்கள் 320 நாட்களுக்கு 1 முறை புதுப்பித்து கொள்ளும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தொடர் நிகழ்வில் ஊடால ஏதாவது 2 செல்களுக்கு இடையே இருக்கும் பிணைப்பை ஏதோ ஒரு காரணி உடைக்கும் போது அந்த செல்கள் தனித்து விடப்படுது. இவை மற்றொரு செல் கூட சேர முடியாது. இந்த குறைபாடு தொடரும் போது தனித்து விடப்படும் செல்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அவை ஒன்று சேர்ந்து ஒன்னா வளரும் போது புற்றுநோய் உண்டாகுது. நம்ம உடம்புல இது மாதிரி செல் பிணைப்பை பாதிக்கும் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நமது நோய் எதிர்ப்பு சக்தி இதை கட்டுப்படுத்தி அழிச்சுக்கிட்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அந்த செல்கள் வளர்ச்சி பெற்று புற்றுநோயா உருவெடுக்குது. கோபால்சாமி ஐயா, புற்றுநோயும் மற்ற நோய்கள் போல ஒரு நோய், அவ்வளவுதான். இந்த நோயை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு மனோதைரியத்துடன் இருந்தால் அந்த நோயையும் வெல்லலாம். 10 வருடமாக வாழக்கூடியவர்கள், புற்றுநோயோடு வாழக்கூடியவர்களை நாம் பார்க்குறோம். நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய காய்கறிகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், பழங்கள் இவற்றை நிறைய சாப்பிடணும். மயிலுக்கு தோகை அழகு, மானுக்கு புள்ளி அழகு, ரோஜாவுக்கு முள் அழகு, அம்மாவுக்கு அன்பு அழகு, மாட்டுக்கு கொம்பு அழகு, கோழிக்கு கொண்ட அழகு, மரத்துக்கு இலை அழகு, கோவிலுக்கு கும்பம் அழகு, நம் அனைவருக்கும் கல்வி அழகு, வேளாண்மைக்கு மண் அழகு, மண்ணுக்கு மரம் அழகு. அதனால் நாமும் நாம் வாழும் சூழலும் வளமாக இருக்கணும். அதற்கு ஜெர்மனி நாடு போல ஒரு கட்டுப்பாட்டோடு வாழணும். சட்டத்திட்டங்கள் இருந்தால் மட்டும் போதாது, அதை கடைபிடிக்கவும் செய்யணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை FM Rainbow 101.4 காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் இந்த வேளையில் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ஒவ்வொரு நாளையும் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணுங்க, திண்டாடிக்கிட்டு இருக்க கூடாது. திண்டாட்டம் வந்தாலும் கொண்டாட்டத்துக்கான வழியை தேடி நம்ம போயிட்டு இருந்தோம்னா இந்த வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். மனம் போல் வாழ்க்கைன்னு சும்மாவா சொல்லுவாங்க. ஆமா, மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தத்துவ விஞ்ஞானிகள் ஞானிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ நாமளும் கூட அதை தினசரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆமாங்க, அது சரிதான் அப்படிங்கறத ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப கொண்டாட்டத்தோட போயிட்டே இருக்கலாம் இல்லையா. நம்மளுடைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் உங்கள் மடியில் தமிழை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில நிகழ்ச்சியின் முதல் பாடலா ரொம்ப அழகான ஒரு இயற்கை சார்ந்து அன்பு பாசம் நேசத்தை பொதுச்சி அருவி மாதிரி கொட்டக்கூடிய ஒரு பாடல் தாங்க. சீன் ரோல்டன் இசையமைப்புல யுகபாரதி வரிகள்ல பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீ இணைந்து பாடி இருக்கிற பாடல் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துல இருந்து கோடி அருவி கொட்டுதே. தொடர்ந்து கழுகு 101.4 எங்க எல்லாமே சம்மதுளே

கண்ண மூடி கண்ண கண்ட கனவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழகான ஒரு வரிகள் கொண்ட பாடலை கேட்டு முடிச்சோம். நேரம் சரியாக 7:06 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுருக்கீங்க வணக்கம் சென்னை எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம். ஆனால் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். காலையில் வந்து மார்னிங் டைமில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது வணக்கம் சொல்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயம், அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு பொண்ணு சரிப்பட ஒரு வணக்கத்தை சொல்கிறதுல ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல, அதனால் மன நிறைவு தான் ஏற்படும் இல்லையா. ஓகே, நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரமான பாடல் அழகாக கேட்டு முடிச்ச நேரத்தில் மற்றொரு பாடல் ரொம்ப ரொம்ப அழகாக வர காத்துக்கிட்டு இருக்குங்க. சொல்லாமலே யார் பார்த்தது, இந்த பாடல் தாங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் பழனி பாரதி வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய இந்த பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுல.

சொல்லாமலே யார் பார்த்தது. அழகான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:12 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மழை பெய்யும் போது அப்படியே இலையின் மீதும் இதழ்கள், அதாவது மலர்களின் இதழ்கள் மீதும் விழுந்து கீழே சொட்டுகிற அந்த நீரை போல அழகாய் இந்த பாடல்கள் நம் மடியில் அப்படியே தவிழ்ந்து நினைவலைகளை தூ அப்படியே சுண்டி எழுப்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படியான உணர்வுகளோடு அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோடி திரைப்படத்திலிருந்து வர காத்துட்டு இருக்கீங்க, வெள்ளி மலரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏ ரஹ்மான் இசையமைப்புல, வைரமுத்தோட வரிகள்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மகாலட்சுமி இணைந்து பாடிய அந்த அழகான பாடல் இது உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதோடு.

வணக்கம். ஜன கேட்டு இருக்கிற நேரம் 7:20 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. மலரை பாடலை தொடர்ந்து மற்றொரு அழகான இனிய பாடல் உங்களுக்காக, துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம்.

மேகமாய் வந்து போகிறேன் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏசியர் ராஜ்குமாரி இசையமைப்பில் ராஜேஷோட குரல்ல இந்த பாடல். இதோ உங்களுக்காக தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதோடு.

காதல் கீதங்கள் ஆர்ப்பரிக்கும் நேரம் 7:24 ஆயிட்டிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் மீண்டும் மீண்டுமாக வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிற நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போவை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருங்க. இனிய பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அடுத்த பாடலும் ஒரு அல்டிமேட்டான சாங், நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருச்சு.

0: வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் வருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்
2: ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துக்குங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோடய அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோடய அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார், அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகள் எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னு அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இதுவரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இதுவரைக்கும் நீங்க என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானா. அவன்
1: முகத்தில் வருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அன்புடையர்களை நேரம் சரியாக 7:34 ஆயிட்டிருக்கீங்க, கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோதரி சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இன்று ஒரு தகவல், ரொம்ப அழகான அனுபவபூர்வமான சூப்பரான ஒரு தகவல், நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூப்பர். அதனை தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில அழகான பாடல்கள், உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல், அழகு இல்லை இல்லை இந்த பாடல் தாங்க. எஸ் இந்த பாடல் சிற்பி இசையமைப்பில் பழனி பாரதி வரிகளில் மனோ மற்றும் குழுவினர் இணைந்த பாடல் தான். தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுளே.

பாடல கேட்டு முடிச்சு நேரம் 7:39 ஆயிட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். பல பாடல்கள் பல பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரசிச்சு ருசிச்சு கவிஞர்கள் எழுதி இசையமைப்பாளர்கள் இசையமைத்து அப்படி பாடல்கள் பாடி அப்படி வரும்போது நமக்கு வந்து அது கொடுக்குற உணர்வுகள் எல்லோருக்குமே வேற வேற மாதிரி அப்படி இருக்கும் இல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த அழகிய இலையில அப்படியே பாடல்

கேட்ட உடனே ஆடாத கால்களும் ஆடும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கே செம ஃபீலா இருந்துச்சு. இந்த ஃபீலோட தான் நீங்க கேட்டு ரசிச்சு வந்துகிட்டு இருப்பீங்க. மார்னிங் டைம்ல ரொம்ப பாசிட்டிவா வைபா அந்த மார்னிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை. என்ன கூட ஸ்டார்ட் பண்ணல ராசா, எனக்கு இப்பதான் விழிந்து கொண்டிருக்கிறது, நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எந்திரா கோபாலு எந்திரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அஞ்சலி எந்திரி அஞ்சலி அஞ்சலி எந்திரி அஞ்சலின்னு எழுப்பி விட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டே. அடுத்த பாடல் ரொம்ப அழகான ஒரு காதல் பாடலுங்க. பாம்பே படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து சொல்லி அடிக்கும் பாருங்க, அப்படி ஒரு அதாவது சைலண்டான ஒரு சூறாவளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் இது. கண்ணாளனே பாடல், எஸ் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்புல வைரமுத்தோடு வருகிற சித்ராவோட குரல்ல இந்த பாடல் ரொம்ப ரொம்ப அழகா அழகா வர காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க இது 101.4 எங்க எல்லாமே சமதுல.

எஸ் நேர்களை, இந்த பாடல் நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. நேரம் 7:41. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

கண்ணாளனே கண்ணாளனே அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்றதுக்கே ஒரு 2-3 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கும், 5 வருஷம் எல்லாம் கூட ஓடிட்டு இருக்கும். இதயம் படத்துல வர மாதிரி அந்த மாதிரி அந்த காலங்கள், அதாவது இந்த பாடல்கள் வந்த காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பல வருடங்கள் அப்படி நின்று போயிட்டு இருக்கா. இன்னைக்குள்ள அப்படி இல்ல, தம்பே என்னப்பா ஏ அப்படின்ற மாதிரி சூப்பரா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா வந்து அழகா தட்டுப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதே போல ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எல்லாம் வந்து ரொம்ப வளம் கிடையாது. எஸ் அதுவும் கூட பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கலாம், இன்னொரு வாழ்க்கை நமக்காக இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கிறோம் இல்லையா. சூப்பரான ஒரு விஷயம் தான் அதுவும் கூட. இந்த படத்தை எல்லாம் கேட்ட உடனே அப்படியே ஃபீல் ஆயிட்டப்பா, அந்த காலத்து போயிட்டு வந்தப்பா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. எஸ் நேரம் 7:48 ஆயிட்டு இருக்கு, கேட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன், இனிய பாடல்களை வழங்கிட்டு இருக்கேன். பாடலும் உங்களுக்காக கலைஞன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடலுங்க, தில் பர்ஜானே அந்த பாடல் தான். அதுக்கு மேல என்ன வரிகள் அப்படின்றது எனக்கு தெரியல சரியா. இளையராஜாவுடைய இசையமைப்புல வாலிவுட் வரிகள்ல மனு மற்றும் சித்ரா இணைந்து படைந்த அல்டிமேட்டான சாங் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

வணக்கம். ஜன கேட்டு இருக்கிற நேரம் 7:54 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு அல்டிமேட்டான சாங்ஸ் வரிசையா வந்து உங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு பாடல் தான் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலும் கூட. பெரிய அண்ணா திரைப்படத்தில் இருந்து சூப்பரான அந்த நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, இந்த பாடல் தான் மரணி இசையமைப்பில் வாசன் வரிகளை ஹரிஹரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடலோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4. எங்க எல்லாமே சமதுலே.

கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறி நாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
1: சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: அன்புடையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:04 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ், இந்த ஒரு மணி நேரம் பட்டிய கிளம்புறம ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்காக தாங்க வர காத்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் டைம் எப்பவுமே ரொம்ப ஜாலி மோட்ல இருக்கணும், ஜாலியாக நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நம்ம நிகழ்ச்சியில் என்னப்பா பாட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு படத்துலேருந்து செம்மையான காட் மோடில் நம்ம வந்து போக போகிறோம். இந்த பாடல் சாய் அபயங்கர் இசையமைப்பில், விஷ்ணு யாதவன் வரிகளில், சாய் அபயங்கர் மற்றும் கானா முத்து இணைந்து பாடி இருக்கிறாங்க கருப்பா. எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதுளை.

ஒரு பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:09 ஆயிட்டு சிட்டோ பறந்துகிட்டு நேரத்தில் கேட்டு புதியதாக வந்த யூத் திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைப்பில் கென் கருணாஸ் வரிகளில் கென் கருணாஸே பாடியிருக்கிற பாடல் முட்டக்கலக்கி தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே.

மூட்டக்கலைக்கு பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:12 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கீங்க எஸ் மார்னிங் டைம் கூட சென்னை மெட்ரோ சிட்டியோட டிராஃபிக் கொஞ்சம் முன்னப்பின இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. லைட்டா ஆரம்பிச்சிருச்சு கண்ணா, நான் இந்த செந்தில் போறேன், நான் லெஃப்ட்டுக்கா போறேன் ரைட்டுக்கா போறேன் அப்படின்னு ஏடாகுடமா போகக்கூடாது. சாலை விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சு போகணும். நமக்கும் சரி, பக்கத்துல ஜெவனேன்னு வந்துகிட்டு இருக்கோம், யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது மக்களே. அடுத்த பாட்டு ஊரும் பிளட் உங்களுக்காக டியூடு படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த படத்துக்கு இந்த பாடலுக்கு யார் இசையமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாய் அபயங்கர் இசையமைப்பு. பால் டப்பாவோட வரிகளில் சாய் அபயங்கர், பால் டப்பா, பெபுமிகா அண்டு தீப்தி சுரேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்க பாரு ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பாடியிருக்கிறாங்க. எஸ் தொடர்ந்து கேளுங்க 8.1 FM 101.4 செம்மதுளை.

அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். செம்மையான பாடல்களை வழங்கிட்டு இருக்கேன். அடுத்த பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தில் இருந்து செம்மையான ஒரு பாடல், தீமா தீமா தீமா தீமான ஆரம்பிக்கும், தீமா தீமானே முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு வரிகள். அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் விக்னேஷ் சிவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் பாடியிருக்கிற அல்டிமேட்டான சாங் தான் இதை உங்களோட தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூளே.

எப்படி இருந்துச்சு பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? சம பீட்டா இருந்துச்சு. தீமோ தீமோ தீமோ தீமான ஒரு 1000 வாட்டி வந்திருக்க ஸ்லோகன் சொல்ற மாதிரி. பட் எனி ஹவு, சூப்பரான ஒரு பாடலை கேட்டு பிடிச்ச நேரம் 8:21 ஆயிடுச்சுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. இப்போ என்னமா பாட்டுன்னா செம்ம பீட்டுங்க, செம்ம ஃபாஸ்ட்டுங்க. இதுக்குள்ள கூட அப்படி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்மளை வைப் பண்ணுதா அது போதும் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து சொபடி கா. இந்த பாடல் தான் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில், அறிவோட வரிகளில் அந்தோனி தாசன் அல்டிமேட்டாக பாடியிருக்கிற ஒரு பாடல் தான். தொடர்ந்து கிழக்கு ரெயின்வே FM 101.4 எங்கெல்லாமே சமதூலு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
1: நேர்களை நேரம் 8:30 ஆயிட்டு இருக்கீங்க.

அவசியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மிக முக்கியமோ அதே போல மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்து அதுக்கு ஒரு உரம் மாதிரி, அதனால அதுவும் வந்து மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு. அட் த சேம் டைம் மார்னிங்கில் வந்து யாருமே வந்து மார்னிங் டிஃபன் காலை உணவு அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லலை, மருத்துவர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நாள்தோறும். ஆனாலும் கூட இல்லைப்பா டைம் எல்லாம் கிடையாதுப்பா, ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சுப்பா, ஐயோ வாழ்க்கை வந்து சாப்பிட்றதுக்காக நேரம் அதெல்லாம் கிடையாது, உழைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த சுவர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தாங்க, மன ஆரோக்கியம் தாங்க, அதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது இந்த மார்னிங் டைமில் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் சாங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தக் லைஃப் படத்துல இருந்து சம சுங்கிச்சான் சுங்கிச்சான் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் கமல் ஹாசன் வரிகளில் சூப்பரான ஒரு பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூளு.

சிங்கிஜா பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:36 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. ரஷ்ய ரஷ்ய ரஷ்ய அப்படின்னு வந்து நம்ம நினைக்கவே கூடாதுங்க. எவ்வளோ ரஷ்யா இருந்தாலும் முன்கூட்டியே டைமை பிளான் பண்ணி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி ரஷ்யா இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து போயிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன், நல்லது இல்லையா? சூப்பர். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து அந்த காலத்து முனியம்மா இந்த காலத்து கனிமா வெர்ஷனில் வர காத்துக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் இந்த பாடல். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுளே.

0: சூப்பர் கனிமா பாடலை கேட்டுப்பிடிச்ச நேரம் 8:40 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. காலையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாரையும் விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போ, ஆஃபீஸுக்கு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் 12 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம், ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு செய்கிற அந்த சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்புறது லஞ்சாக இருந்தாலும் சரி காலையில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அந்த டைமுக்கு நம்ம வேகமாக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நிறைய பேர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் அது சத்தானதாக இருக்கா, அது நம்ம குழந்தைக்கு வந்து சத்தானதாக இருக்கா, ஆரோக்கியமானதாக இருக்கா அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் யாருமே கவனிக்கிறதில்ல. கவனிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை விட்டுட்டு அதாவது நேச்சுரலாக இருக்கிறத விட்டுட்டு அந்நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுன்றதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக எழுப்பிட உடனே பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்ல சத்தான உணவுகளை தினசரி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. அதான் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து கோல்டன் ஸ்பேரோ வர காத்துட்டு இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில், அறிவோட வரிகளில் அறிவு மற்றும் ஏற்பா இவங்க சுப்லாஷினி தனுஷ் அண்ட் ஜி வி பிரகாஷ்குமார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்கிற இந்த பாடல் இதை உங்களுடைய தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூளு.
1: வாக்கிங் ஸ்லோமோ, மனசுல சோகம்

0: எஸ் கோல்டன் ஸ்பேரோ கேட்டு முடிச்ச நேரம் 8:46 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். எஸ் சூப்பமான பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் சலம்பல்ல புலம்பல்ல தங்கமே. அந்த பாடல் தான் என்னப்பா பாடம் அப்படின்னு கேட்குறீங்களா? மதராசி படத்திலேருந்து வர காத்துட்ருங்க. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் சூப்பர் சூப்பர் வரிகளில் சாய் அபயங்கர் பாடியிருக்கிற பாடல் தான் இது. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதோளு.
1: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
2: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வை.

ரஷ் ஹவர் ரெயின்போ கேட்டுட்டு இருக்கிற நேரம் 8:50 ஆயிட்டு இருக்குங்க. சிட்டாவா பறந்துகிட்டு இருக்கு, நேரத்தை கையிலேயே பிடிக்க முடியல, ஓடிக்கிட்டு இருக்கிறோம். டைம் பார்க்கறது கூட எனக்கு டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் மூச்சுக்கு 300 வாட்டி நம்ம வந்து டைம் சொல்லிட்டே இருக்கிறோம். எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இப்போ வரக்கூடிய பாடல் பைசன் காலமாடன் திரைப்படத்தில் இந்த ரக்க ரக்க ரக்க அப்படின்னு சொல்லிட்டு செம கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற ஒரு பாடல். நம்ம கண்டிப்பாக அந்த சொசைட்டியில் வந்து நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுவோம், நிறைய விஷயங்களை வந்து தடைகளெல்லாம் உடைச்சிட்டு வரணும்னு நினைப்போம். அதையும் தாண்டி பல எதிர்மறையான தடைகள் வந்து அப்படியே போட்டு முடக்கும் பாருங்கள் பல

படங்களை பல விஷயங்களை வச்சுக்கிட்டு அதெல்லாத்தையும் கடந்து எப்படி வரணும் அப்படின்றதுக்கு சூப்பரான ஒரு பாடலுங்க இது. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்பில் அறிவோட வரிகளில் வேடன் அறிவு நிவாஸ் கே பிரசன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்கிற இந்த பாடல் இது உங்களோட தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சர் சமதுல.

ஏய் உன்னைத்தான் வாடா, உனக்கு தாள மாடம் கதை சொல்றேன் வாடா. ஏய் உன்னைத்தான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கதை சொல்றேன் வாடா. ஏய் வாடா.

நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலா கபாலி படத்துல இருந்து செம்மையான ஒரு பாடல், உலகம் ஒருவனுக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு பாடல். சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல சூப்பரான அந்த பாடல். அனந்து, சந்தோஷ் நாராயணன், கானா பாலா இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வரிகள் கபிலன் அண்ட் ராப் லிரிக்ஸ் விவேக் இணைஞ்சு வரிகள் எழுதியிருக்காங்க. இந்த பாடலோட தொடர்ந்து கேளுங்க. மீண்டும் பத்து ரெண்டுக்கு உங்களோட நான் சேர்றேன். உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் தான். எஸ் தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதோடு.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கவிழன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட செயல் கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்.

அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரிமலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:04 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜே ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து இன்னுமே அழகாக்கும். அந்த நல்ல எண்ணங்களோட இன்றைய நாளை தொடங்கி இன்றைய நாள் சிறப்பானது நாளாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வானிலை எப்படி இருந்தாலும் சரி, சட்டரி சுட்டரிக்கும் வெயிலாக இருக்கணும், சடசடன்னு மழை பெஞ்சாலும் சரி, இந்த நேரம் அப்படிங்கிறது எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக கிளம்பக்கூடிய நேரம். இந்த பரபரப்பான நேரத்தில் நீங்கள் நினச்சிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 1 மணி நேரம் சூப்பரான பாட்டெலாம் கேட்க போகிறோம். ஓகே, நிகழ்ச்சியோட தொடக்கப்படலாம் உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளவன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜோட இசையில், வாலியோட வரிகளில் விஜய் யேசுதாஸோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

போடு ஆட்டம் போடு அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு சும்மா சூப்பராக டான்ஸ் ஆடி இருந்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். 9:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தகடு கூட தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான லைன் இருக்குது. நேரம் வந்தால் தான் வந்து தகடு கூட தங்கமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ நேரம் வந்தால் எல்லாத்தையும் தீர்மானம்.

இருக்கும். நேரம்னு சொல்லும்போது நேர மேலாண்மை கண்டிப்பாக பின்பற்றுங்க. இந்த நேரத்தில் அவசரமாக கிளம்ப வேணாம், இங்கே எது கிளம்பினா கூடிய சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி போங்க. அவசரத்தில் கிளம்பும் போது யார் என்ன சொன்னாலும் நமக்கு கோபம் வரும். கோபத்தெல்லாம் குறைச்சிட்டு உங்களுடைய பைக் சாவியாக இருக்கட்டும், முக்கியமான விஷயம் சீட் பெல்ட் ஹெல்மெட் மறக்காதீங்க. 9:11 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பார்த்தீங்கன்னா சர்வம் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. யார் இசையமைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுவன் சங்கர் ராஜோட இசையில் பா விஜயோட வரிகளில் விஜய் கிருஷ்ணாசோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதுள்ளு.

மணி மதியம் 16 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக கொண்டாட்டமோ கொண்டாட்டமோ அப்படிங்கிற மாதிரி மனிதன் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணோட இசையில் விவேக்கோட வரிகளில் திவ்யா ரமணி அவங்களோட குரலில் சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஒன்பது மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜி ஆனந்த் தான் பேசிகிட்டு இருக்கேன். செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வெறு வாயோட போகாதீங்க. காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி காலை உணவு சாப்பிட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒன்று வச்சுட்டே சாப்பிடுவோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபோன் தாங்க. ஃபோனை பார்த்துட்டே தான் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது அந்த ருசியே தெரியாது, ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கள. ஸோ முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது கொஞ்சம் மொபைல் ஃபோனுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். நம்ம தான் ரெஸ்ட் எடுக்கிறதுல, மொபைல் ஃபோனுக்காவது ரெஸ்ட் கொடுங்க. ஸோ ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பார்த்தீங்கன்னா, ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலேருந்து ஏரங்கனோட இசையில் வாலிவுட வரிகளில் சீர்காழி சிதம்பரம் மற்றும் அவங்களோட குழுவினர்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்துருங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாம்

0: மெயின்ஸ் தான் முத்துக்குள்ளு.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy. Shana-na-na, oh, oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
7: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
6: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
8: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு

9 மணி 31 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ரேப்பில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுகிட்டே இருக்கோம். திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, வினைத்திற்பம் அதிகாரத்தில் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இந்த செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது எளிது ஆனால் வந்து அந்த செயலை தொடங்கிறது செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருவேன், செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காமல் இப்போவே ஆரம்பிங்க, நேரம் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருங்க. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அடுத்தடுத்த அடிகள் தானாக போகும். நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரியே அமையும். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏரங்கனுடைய செயலை பா விஜயோட வரிகளில் பெண்ணிதயால் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடுக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒன்பது மணி 38 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜியான தான் பேசிகிட்டு இருக்கேன். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான டான்ஸ் ஆகிற மாதிரி அழகான பாட்டெலாம் போட்டுட்ருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமானோட இசையில், நா முத்துக்குமாரோட வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவை.

9:45 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக மான்காரத்தை திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் யுகபாரதியோட வரிகளில் பென்னிதயால் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இது எல்லாமே சமதூடு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து உங்களையும் சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை 628லேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளில் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.

மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பிரான்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ

0: அன்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிட்டு இருக்கு. சென்னை 91.4 இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. எஸ் இந்த நிகழ்ச்சிக்குள்ள நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: நானும் கூட இருக்கேன் கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஆர்ஜி ஆனந்தும் சங்கரும் உங்க கூட கேம் விளையாட வந்திருக்கோம்.
0: எஸ் இந்த ஒரு மணி நேரம் பட்டை கிளப்புற மாதிரி தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி கபடி கபடி கபடினு ஆட போறங்க. நீங்க ரெடியா இருங்க, கால் பண்ணி பேசணும் நினைச்சீங்கன்னா 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055544 இந்த இரண்டு எண்களின் வழியாக வந்து பேசலாம். அறிவோட வரிகள்ல விஜய் பிரகாஷ் மற்றும் அனந்து இணைந்து பாடிய பாடல் உரிமையை மீட்போம். எஸ் தொடர்ந்து கலங்கு 91.4
1: எல்லாமே சமதுள்ளு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எஸ் மக்களே, டைம் சரியா 10:11 தொடுகிற வேலையில் கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை 101.4 ஆல்ரெடி சொல்லியாச்சு உங்களோட. நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன், மற்றும்
3: நானும் கூட இருக்கேன் ஆர்ஜி ஆனந்தும் கூட.
2: எஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை உங்ககிட்ட தான் கேட்க போறேன். நீங்க பதில்களை அள்ளி தெரிவிக்க விட போறீங்க. மறுக்கா சொல்றேன், ரொம்ப பொறுமையா சொல்றேன், நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. புதிய அழைப்பாளர்கள்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, நீங்க கலந்துகிட்டு பேசலாம், பதில்களை சொல்லலாம். தமிழ் வார்த்தைகள் தானே, ரொம்ப களஞ்சியமா இருப்பீங்க, புலவர்களா இருப்பீங்க நீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான அழைப்பு எண்கள் 2986000038 அப்படிங்கிற ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2952055554. முதல் நேயர் நம்மோடு, வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
3: வணக்கம் மாலிதேவி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். நான் இப்ப வந்து ஹைதராபாத்ல இருந்து

0: பெண் குழந்தைகளை அல்லது பெண்களை
1: நிறைய
0: பேர் வந்து என்னதான் ஒரு தனி பேர் வச்சாலும் கூட
2: வீட்டுல ஒரு பேர் கட்டாயமா இருக்கும்.
0: அம்மூன்னு கூப்பிடுவாங்க,
2: என்ன தம்பி
0: கண்மணின்னு கூப்பிடுவாங்க, குட்டிமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் அதே போலதான்,
2: கண்டிப்பா
0: அப்பு கண்ணா
1: முதல் எழுத்து குறில்க. கடைசி எழுத்து இம்மு. மாமேல புள்ளி. தம்பி வந்து நம்மள தூக்கி சுமப்பாவல, ஒரே இடத்துல நிக்க மாட்டாப்ல, நிக்கவும் செய்வாப்ல. ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாப்ல,
2: என்னவா இருக்கும்?
0: காலை தொடங்கி இம்மல் முடிந்து நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு. தூக்கி சுமப்பாப்ல, சுமத்துக்கிட்டு ஒரே இடத்துல நின்னாலும் நிப்பாப்ல. ஏ தம்பி போடா அப்படின்னு சொன்னாலும் போப்பாப்ல. அவரை தள்ளி கொண்டு போகணும்னா நாமளும் சில வேலைகளை செய்யணும். அந்த மாதிரி
2: ஒரு நாள் கூட போயிட்டு வரலாம் அப்படி ஜாலியா.
0: ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் கூட ஆகலாம் திரும்பி வர்றதுக்கு. வணிகத்திலயும் தம்பி வந்து பயன்படுவாப்ல.
2: வணிகம்.
0: உங்களுக்கு ஏதாவது தட்டுப்படுதா?
2: வணிகம், பயணம், சுமையை தூக்கிட்டு போறது, சும்மாவும் இருப்பாங்க அப்படிங்கிற
0: கரெக்டா க்ளூ வந்து அடுக்கி சொல்லிருக்கீங்க நீங்களும். நேயர்கள் சொல்றாங்களான்னு கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கம் சார்,
0: கோயம்பேடு பாட்டி பண்றேன். நினைக்கிறேன் வணக்கம் காலை வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான குறிப்புகள் எல்லாம் சொல்லியாச்சு, கேட்டாச்சு. அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? காய் இம்மா கடிதமா? கடிதம், ஒரு கடிதம் எழுதிடுது. கடிதம் நம்மள தூக்கி சுமக்குமா, தூக்கி கூட்டிட்டு போகுமா? நம்ம உணர்வுகளை எல்லாம் கூட்டிட்டு போகுமா? ஆமா, அசால்ட்டா போவாரா?
3: நடுவுல நான்கு எழுத்துக்கள் வரணும்.
0: நடுவுல நான்கு எழுத்துக்கள் வரணும். குறில் க. ரொம்ப பெரிய ஏரியா, உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஏரியா. அந்த ஏரியா மேல தலை தான் டான்னு. அப்படியே நம்மள ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சும்மா பாப்பல, நமக்கு வணிகத்துக்கு பயன்படும்.
3: என்னங்க
0: மாமேல புள்ளி?
3: கம்பளம்.
0: கம்பளம் நம்ம தூக்கி சுமக்குமா அல்ல தூக்கி போட்டு அமுக்குமா?
3: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சென்னையோட கோட் நம்பர் 044 டைப் பண்ணி 298600038 மற்றும் 2952

0: 0554 இந்த இரண்டு எண்களின் வழியாக வந்து சொல்லுங்க. இப்போதைக்கு பொல்லாதவன் படத்துல இருந்து செம்மையான ஒரு பாடல் உங்களுக்காக ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல, கண்ணதாசன் வரிகள்ல, எஸ் பி பாலசுப்ரமணியம், யோகி பி, சுனிதா சாரதி இவங்க எல்லாம் இணைந்து பாடியிருக்கிற ஒரு பாடல் இது. உங்களுடைய தொடர்ந்து கலக்குற ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே சமதுள்ள.

0: பல்லாதவன் படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 10:22 தொடப்போகுதுங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: ஆர்ஜே ஆனந்தும் கூட இருக்கேன். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் சூப்பரான கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம்.
0: ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம், அந்த வார்த்தைக்கான ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம்
1: ரெண்டு காலர் வந்துட்டு போயிட்டாங்க. யார் சொல்ல போறாங்கன்னு தெரியல, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: அப்படியா? ஆள சொல்லப்படாது, சொல்லப்படாது. நேர்கிட்ட நம்ம கேட்க போறோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இருக்குது? கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க? தென்னமரத்து பக்கத்துலயே மஞ்சள் கலர் காம்பவுண்ட் பக்கத்துலயே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அரக்கோணம். கலாமா, சூப்பர். கலகலப்பா பதில் சொல்லுங்க பாக்கலாம். கவலை தொடங்கி இம்மல முடியிற அந்த வார்த்தை என்ன? நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு.
2: வண்டி சக்கரம்.
0: வண்டி சக்கரம். அப்புறம் வெள்ள சக்கர.
2: மாட்டு
0: எப்படி பேர்
3: சொன்னார்
0: பதில் சொல்லுங்க.
1: அதிகமா இருக்கக்கூடிய கடல் கண்டுபிடிச்சேன். கப்பல் தானே, நம்ம எங்க இம்ல முடியுது அப்படின்னு யோசிச்சுதான் வந்து நம்ம நேயர் சொன்ன மாதிரி எவ்வளவோ நவீனம் வந்தாலும் இந்த கட்டுமரம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா.
0: கட்டுமரம் கடல் மீது நான் பாடும் பாட்டு.
1: பாத்தீங்களா, பாட்டு போடாம சங்கரே பாட்டை பாடிட்டாரு.
0: சூப்பருங்க, கட்டுமரத்தை மறக்கவே முடியாதுங்க. எஸ், இந்த கேள்விக்கான பதில் வந்து நேயர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனந்தம் வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
4: வணக்கம் சார்,
0: இருவருக்கும்
4: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். தாமா, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கணுமா?
4: அந்த இது போயிருச்சா சார்?
0: அது போன வருஷமே சொல்லி முடிச்சிட்டாங்க. உலகத்திலேயே பெரிய ஏரியா எது அப்படின்னு கேட்டேன். எந்த ஏரியா சொல்லுங்க? எங்க ஏரியா தான் அப்படின்னு உடனே
4: சொல்லாதீங்க.
0: பெரிய ஏரியா என்னது அது?
4: ஏரியான்னா நாடா, ஊர்?
1: இல்ல இல்ல,
0: எந்த பரப்பளவு?
1: பரப்பளவு
4: உலகத்துல எந்த பரப்பளவு?
0: ரொம்ப பெருசு.
1: என்ன போகும் கப்பல் சொல்லக்கூடாது.
0: கப்பலுக்கு முன்னாடியே
4: இன்னொன்னு
0: போயிட்டு இருந்துச்சு. கடுக்கு போகுமா? ஒருவேளை
1: அந்த வார்த்தை சொல்லி முடிச்சிட்டோமே, கேக்கலையா நீங்க?
0: உங்களுடைய வார்த்தையுடைய முதல் எழுத்து குறில் சி. ஆமா, கடைசி எழுத்து குறில் தீ. தாத்தா தீல வரக்கூடிய தீ. ஓகே, ஆமா, சீல தொடங்கி தீல முடியுது. நடுவுல ரெண்டு எழுத்துகள். தம்பி வந்து பயங்கரமான என்ஜினியர், பார்க்க தவுலோன்னு இருப்பாரு. அவர் பயங்கரமான என்ஜினியர். அவர் எப்படிப்பா இதெல்லாம் பண்றாரு, எப்படிப்பா இதெல்லாம் கட்டுறாருன்னு பயங்கரமா உலகமே வியந்து பாக்குற ஒரு ஆளு. சிட்டுக்குருவி. கட்டுப்பாடு.
1: தீ, தீ,
0: தின்பண்டம்.
1: தின்பண்டம்
0: அதுக்கு வரக்கூடிய தீ.
1: ஆமா,
0: தாத்தா தாத்தா
1: பயங்கரமான இன்ஜினியர் வேற.
0: நடுவுல வந்து ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான். பயங்கரமான இன்ஜினியர் ஆனந்தம் யோசிக்கிறாப்ல. தம்பியோட வந்து அந்த இன்ஜினியரிங் கெபாசிட்டியை, திறமையை பார்த்து உலகமே வியந்து பாக்குது. அறிவியல் உலகமே வியந்து பாக்குது. எப்படி பார்த்த தம்பியால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயங்கரமான ஆள்
4: சொல்லுவாங்க. அந்த வீடு கட்டுறதையும் அதையும் சொல்லுவாங்க.
0: யாருங்க, யார சொல்லுவாங்க?
4: சிட்டுக்குருவியே சொல்லுவாங்க.
0: சிட்டுக்குருவி அவரும் கட்டுவார் தான் இல்லைன்னு சொல்ல.

0: அவர் வந்து கூடு கட்டுவாரு தென்னை மரத்துல, ஈச்ச மரத்துல எல்லாம் கட்டுவாரு, பனை மரத்துல எல்லாம் கட்டுவாரு, தென்னை மரத்துல கட்டுவாரான்னு தெரியல.
1: எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கட்டுவாரு.
0: ஓகேமா, அவரை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கே, அவர் புகழே, அவர் நல்லவர் தான். இன்னொரு ஆள் இருக்காரு, அவரை விட தவுளோன் இருப்பாரு இவரு. தெரிஞ்சுக்கிருவோம், ஓகே,
2: நன்றி.
0: ஓகே மக்களே, யாருக்கு நினைவு வருது அந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி செம்மையான ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து அரக்கோணம் ஸ்டைல், கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு எல்லாம் அள்ளு அந்த பாட்டு. எஸ் கோவிந்த் வசந்தாவோட இசையமைப்புல அறிவோட வரிகள் அறிவு மற்றும் கானா பாலச்சந்தர் இணைந்து பாடி இருக்கிறாங்க. தொடர்ந்து கலங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4
2: எல்லாமே சமதுள்ளது.

0: கால போட மேல ஏறும் கால மாச்சு கால மேல கால போட மேல ஏறும் கால மாச்சு
1: ஜெயிக்கிறோம்.
2: நேரம் 10:30. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: பத்து மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. வார்த்தை விளையாட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நானும் என் கூட சங்கரும் இருக்காரு.
1: எஸ் மக்களே, வார்த்தை விளையாட்டுல ஒரு கேள்வி கேட்டுருக்கோம். அந்த கேள்விக்கான பதில் வந்து யார் கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
0: கண்டுபிடிக்கல,
1: அடுத்தே கண்டுபிடிக்க விடையில எப்படி கேட்டு அப்படின்னு யோசிக்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் இருக்கிறது.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: செல்வம், காஞ்சிபுரம். செல்வம்.
0: செல்வம் சார், கேட்டீங்களா குறிப்புகள் எல்லாம்?
2: இருவருக்கும் இருவருக்கும் என் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா. பதில் சொல்லிட்டீங்களா ஐயா? சொல்ல போறீங்களா ஐயா?
0: ரெடியா வச்சுட்டு எங்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டீங்க.
1: அந்த சிலந்தி என்ன பண்றாப்ல, எதுக்காக?

0: இனிமையான
1: இசையை கொடுக்கறாங்களே, வணக்கம். யாருங்கிறது?
2: வணக்கம் சார். இருவருக்கும்
1: சென்னை சொல்லிட்டாங்களே, சிலந்தி.
2: சிலந்தியா?
1: சூப்பர். உங்களுக்கு இன்னொன்னு கேக்குற பாருங்க, தீல ஆரம்பிக்குது குரில் தீ.
0: ஓகே,
1: தீ தின்பண்டம். அதேதான் அதேதான் அதேதான், தின்பண்டம் தான் நல்லா ஞாபகத்துல இருக்கும். ஆமா, தீல ஆரம்பிச்சு நீல முடியுது, மூணு சுழி நீல முடியுது. எழுத்துக்கள் இருக்கு, இந்த பேருக்குள்ள ஒரு கிணறு இருக்கு,
0: பாத்துக்கோங்க. என்ன நீங்க சொன்ன உடனே ஐயோங்க,
1: ஐயோ கிணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி தேடாதீங்க. ஆமா, நீ தீல தொடங்கி நீல முடியுது, இந்த பேருக்குள்ள ஒரு கிணறு இருக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: குரில்
1: பால தொடங்குது, கடைசியில வந்து பையில முடியுது, பை அவரோட பங்காளி மாதிரிதான், உடுக்கை மாதிரி இன்னொரு ஆளு. ஆடி மாசத்துல, ஆடி மாசம் இந்தாங்க நீங்க காதணி விழா இதெல்லாம் கூட நல்லா நிறைய பண்ணுவாங்க, காவடி எடுத்து போவாங்க. அப்ப தம்பி தாங்க பிரதானமான ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட்
0: வந்துட்டாரு, ஏதோ ஒரு கருவி தான் நினைக்கிறேன் நானும்.
1: குடுக்கை சத்தம் ஓசையிலே
2: தளம்பு.
1: ஐயா போங்க ஐயா, நீங்க நான் பாட்டாவே பாடிட்டு அந்த வார்த்தையை வேற மாதிரி பாத்தி மாத்தி பாருன அப்ப கூட நீங்க கண்டுபிடிக்கல. இந்த பாட்டி அதுக்கான பதில் இருக்கு. ஓகே, நல்ல முயற்சி, நன்றி.
0: நன்றி
1: நன்றி நன்றி. மக்களை இந்த கேள்விக்கான கண்டுபிடிங்க, அதுக்குள்ள சமையான ஒரு பாடல் உங்களுக்காக. வேட்டையின் படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கீங்க, மனசுலாயோ அப்படிங்கிற பாடல் தான் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே சமதுள்ளு.

கண்ணா அண்டர் கட்டில தண்டர் தொந்தர் அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வந்தர் ஜூண்டு கண்ணா இப்பது ஜோடு

0: புளினால இனி எல்லாமே தூளு.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: மக்களே, நேரம் சரியா 10:40 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நேரத்தை கையிலேயே பிடிக்க முடியல. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட் செட் கோ. எஸ், உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும் ஆனந்த் பேசிக்கிட்டு இருக்கோம்.
4: கண்டுபிடிச்சீங்க
5: நினைச்சது.

0: இல்லையா? பம்பை தாங்க பிரதானமா அரோகரா காவடி எடுக்கிறதுக்கு ஆடி மாசத்துல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன்.
1: நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அதை அடிச்சா அடிச்சா ஆடாத கால்களே இருக்காது.
0: ஆமாங்க, வேற மாதிரி ஆடிடுவாங்க, யாருமே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் கூட ஆடுவாங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம்,
2: காலை வணக்கம்.
0: பங்கஜ் பிரியன்
1: பெரும்பாக்கம்
0: வனஜாமா. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி கேட்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முதல் எழுத்து நெடில் வே, கடைசி எழுத்து டை. ஆமா, நடுவில் வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கு. தம்பிய பார்த்தா பவ்யமா கடந்து போகணும், இல்லைன்னு வச்சுக்க தம்பி தூக்கி அடிச்சிருவாப்புல, அதுக்கு நமக்கு ரொம்ப சாதாரணமாயிடும். தம்பிய பார்த்தா அடங்கி போகணும், அடங்கி அமைதியா பொறுமையா போகணும், இல்லைன்னு தம்பி தூக்கி அடிச்சாருன்னு வச்சுக்கோ, நமக்கு எக்கச்சக்கமான சேதாரம்.
1: நீங்களே சொல்லிடுங்க, சங்கரன் தூக்கி அடிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு.
0: வேலை தொடங்கி டைல முடிக்குது, வாழை தொடங்கி டைல முடிஞ்சா வடைன்னு சொல்லிருப்பீங்க. கரண்ட் வந்தா தான் பதில் வருமா?
1: இனிமே
0: இந்த தம்பிய பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அடங்கி பொறுமையா போகணும்ல.
1: கண்டிப்பா,
0: கரெக்ட் கரெக்ட். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. பாத்தீங்களா, யாரை பார்த்து நம்ம அடங்கி போறோமோ இல்லையோ, இந்த தம்பிய பார்த்தா நம்ம அடங்கி பொறுமையா ஏறி கடந்து போகணும், வேகத்தடை
1: போகணும்.
3: உங்களுக்கான
1: வார்த்தை நான் கேக்கட்டுமா?
0: அன்புக்கு ஆசீர்வாதத்துக்கு நன்றிங்கய்யா,
1: நன்றி.
0: உங்களுக்கான கேள்வி இப்ப ஆனந்த் கேட்க போறாராம்.
1: ஓகே,
3: ரொம்ப நல்லா பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஈஸியா கேளுங்க, ஏன்னா நான் டிரைவிங்ல
0: பாத்தீங்க, இவ்வளவு சொன்னா எளிமையா கேக்குறதுக்கு தான்.
1: இதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்கல்ல.
0: கேளுங்க ஆனந்த், ரொம்ப எளிமையா கேளுங்க ஆனந்த் ஐயா.
1: தா தா முதல் எழுத்து தா, கடைசியா முடிகிறது இம். கண்டிப்பா நமக்கு இது ஒரு அத்தியாவசியமான பொருள், அதை நாம இதை பயன்படுத்துறதே கிடையாது, இதை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது.
0: அத்தியாவசியமான பொருள் ஆனா பயன்படுத்துறதே கிடையாதா?
1: உயிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: ஐயோ, கண்டுபிடிச்சிட்டேங்க.
1: அப்படி சொல்லி சொல்லி என்கிட்ட வந்து க்ளூ வாங்கிட்டாரு சங்கர்.
0: அஞ்சு எழுத்துக்கள் இருக்கு நடுவுல.
1: நாலு எழுத்துக்கள்.
0: நாலு எழுத்துக்களா?
1: ஆமா. இன்னொரு க்ளூ சொன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க.
0: ஏங்க அஞ்சு எழுத்து நினைக்கிறேங்க நான் அந்த வார்த்தை.
3: தரம் என்ன
1: வரும்?
0: தரம் உரம் சிரம்க்கூடிய ஒன்று இல்லையா?
1: வாகனம் வாகனம்
0: காக்கக்கூடியது அல்ல ஐயா, சிரத்தை காக்கக்கூடியது
1: சிரம்.
0: நீங்க ஜுரமே வந்துடும் போல இருக்கு அப்படிங்கிறாரு ஐயா.
1: அதை சொல்லிட்டோம்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வாகனம் சம்பந்தமானது.
0: என்ன இருக்கும்? காக்கா பறந்து தலையில டப்பக்கன அடிச்சுட்டு ஓடும்.
1: டாப்ல வானம் தான் இருக்கும் இல்ல ஐயா?
0: இல்லங்க, நம்ம வண்டியோடவே தொடர்பு நம்ம மேலயே அப்படியே பார்த்து மேல போன வச்சுக்க. டாப்ல என்ன தெரியும்? காகமா? ஐயோ, நான் ஒரு பேச்சு சொன்னங்க ஐயா. ஐயா வண்டியில இருந்து கீழே அப்படியே ரோடு, அப்படியே வண்டி மேல நம்ம உட்காந்து இருக்கோம், நமக்கு மேல இருப்பாங்க ஐயா தலை.
1: ஆமா, பாரு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டாரு, அதை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம்.
0: பதில விட வாழ்த்துக்கள் அருமையா
1: சொல்லிட்டாரு.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து மனோன்மணி பேசுறேன். ஆன்சர் சொல்லாமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: தலைக்கவசம்
0: சரியான பதில். தலைக்கவசம்
1: அதை பயன்படுத்துறீங்களா நீங்க?
0: நாங்க பல

0: க்ளூல இருந்து கொடுத்தோம், அதுல எந்த க்ளூ உங்களுக்கு பொருந்துச்சு? பாத்தீங்களா,
1: வாகனத்துல டாப்ல இருக்குன்னு சொல்லி தலன்னு சொல்லிட்டாரு.
0: தங்களான் படத்துல இருந்து மின்னிக்கி மின்னிக்கி அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாடல் தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4
1: எல்லாமே சமதூளு.

0: சிலந்தி போய் கட்டுமரம் போக்கி நிறைய தலைக்கவசம் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து என்ன
1: போகுது? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? நல்லா இருக்கமா?
2: வணக்கம்
0: வணக்கம்.
1: உங்களுக்கு கேள்வி கேளுங்களா? முதல் எழுத்து குறில் சே.
0: கடைசி
1: எழுத்து லீ.
0: லீ
1: ஒலிக்கு வரக்கூடிய லீ.
2: ஒலியா?
1: சவுண்ட், சவுண்டுக்கு வரக்கூடிய அந்த லீ.
2: எலி, ஒலி.
1: எலி, எலிய வச்சுக்கோ நம்ம.
0: ஓகே
1: தம்பி, சேட்டக்கார தம்பி எலி, அவரையே வச்சுக்கோ. நடுவில் வந்து நான்கு எழுத்துக்கள் இருக்கு. நல்ல மணக்கக்கூடிய ஆளு, எல்லாரையும் மனதையும் கவரக்கூடிய

0: ஆளு,
1: மனம் கவர்தாரு,
0: குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஆளு. ஆளு ஆளுன்னு ஆளுன்னு மனுஷனா கற்பனை பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்ம அப்படித்தான் உவமையா சொல்லுவோம்.
2: என்ன
0: பூ சிறந்த பூ? செம்பருத்தி பூ.
1: முடியுது, லீல முடியுதுமா?
0: சேல தொடங்கி லீல முடியுது. செந்தாழம்
1: பூவா?
0: செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா.
1: எந்த பூ சொன்னாலும் பாட்டு பாடுறதுக்கு ரெடியா
0: இருக்காடு. ஆமா, அதுல என்ன பூ இருக்குன்னு
2: யோசிக்கிறீங்களா?
0: இருக்கு, இருக்கு,
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த
0: மகிழ்ச்சி, நல்ல முயற்சி.
3: அடுத்தது
0: ஆரம்பிக்க ஒரு பாட்டு,
1: ஒரு பாட்டு
0: நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பகுதியா விகுதியா எது சரி என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.
1: ஆமா,
0: நிறைவு பகுதியில் இருக்கும். யார் சொல்ல போறீங்க பதில்? வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சகோட. ரெண்டு பேருமே
4: மல்லியிலேயே
0: குண்டுமல்லி, அடுக்குமல்லி, வேற என்னென்ன மல்லி இருக்கே?
4: எல்லா மல்லி இருக்கு.
0: காக்கடா மல்லி,
4: மல்லி தான்.
0: ஓகே, நல்லதுங்க ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள், மிக மகிழ்ச்சி.
1: தொடர்ந்து
0: அரண்மனை 4 திரைப்படத்தில் சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து 101.4
1: எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகன், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற இருக்கும் ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 2 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜே ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் நிறைய பேச போகிறோம். என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம டெய்லி ஒரு வேலை பார்ப்போம், எல்லா வேலையும் பார்க்குறோம். ஆனால் ஒரு வேலை பார்க்கும்போது மட்டும் சே இந்த வேலை ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதுக்கு யாராவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்காத நாளே இருக்காதுல்ல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது அட போங்கப்பா இந்த இதுக்கெல்லாம் யாராவது ஒரு மிஷின் கண்டுபிடிங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வேலை என்ன வேலை அப்படின்னு அதான் இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இன்னும் எளிமையாக்க புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது என்ன பொருளை கண்டுபிடிப்பீங்க, அதை பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு என்னெல்லாம் புதுசா கண்டுபிடிக்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில வேலையை எளிமையாக்குறதுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4. இப்போ நிகழ்ச்சியில் இந்த நிறைய பேச போகிறோம், அதுக்கு இடையில நிறைய பாடல்களும் கேட்க போகிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒரு பாடலுக்கு பிறகு கால் பண்ணுங்க, பேசலாம்.
2: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: 11:09 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கலாமா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை பார்ப்பீங்களா? இந்த வேலை எப்பப்பா, இந்த எப்ப பார்த்தாலும் கஷ்டமா இருக்குப்பா, இதுக்கு ஒரு ஏதாவது மிஷின் கண்டுபிடிச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் மிஷின் இருக்கு, நீங்க ஏதாவது புதுசா சொல்லுங்க. புரியல, எதுக்காக எல்லா வேலையும் பாக்குறதுக்கு ஒரு மிஷின் வேணும்? உங்களுக்கு வேலைக்கு போறது ஈஸியா இருக்கும், நீங்க இங்க எல்லா வேலையும் பாக்க சொல்லிட்டு நீங்க ஒரு வேலைக்கு போயிருவீங்க. என்ன பண்ணும், சரியா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஜெயசீலன் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
1: எல்லாத்துக்கும் கறி கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: சரி,
2: நிகழ்ச்சி
0: அப்படியே உப்பு காரம் அதிகமா போட்டு என்ன பண்ணுவீங்க? மிளகாத்தூள் அதிகமா போட்டு
2: சாப்பிடுவேன்.
0: ரொம்ப நன்றிமா, நன்றி.
2: அம்மா வீட்டுல இருக்க அவங்க சமைச்சு கொடுத்தாங்க.
0: சரி,
2: இப்ப நம்மளே சமைக்கிறல.
0: சமையல் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலையா இருக்கு. சமையல் செய்யறதுக்கு ஒரு ரோபோ வேணும்னு சொல்றாங்க வல்லியம்மா. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க, டயல் பண்ணுங்க 298600038 அல்லது 299-5205-54. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: கோபி,
0: வணக்கம். கோபி சார், நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். என்ன உங்களுக்கு
1: பல்லு வளர்க்கறது, பல்லு கிளப்பும் மாறி போயிடுச்சா? ஆகாது.

0: ஓஹோ அப்படியா, சரி ஓகே சார்,
1: சரி
0: நன்றி.
1: சரிங்களா. படம் பார்த்துருக்கீங்க நீங்க? இது
0: என்ன அது, என்ன படம் சொல்றீங்க?
1: லாரல் காடி படம் வந்து மிஷின் தயார் பண்ணுவாங்க பல்லு விளக்குறதுக்கு. முந்தைய உட்காந்து பாப்பா.
0: ஓ, பல்லு விளக்குறதுக்கு உங்களுக்கு மிஷின் வேணும். பல்லு விளக்குறதுக்கு மிஷின் வேணும்.
1: அதான்ப்பா, எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று மாறி மாறி மாறி மாறி வேலை செய்ய.
0: ஓகே ஓகே சார், புதுசாக ஏதாவது மிஷின் சொல்லுவீங்கன்னு பார்த்தா பழசே சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி சார், நன்றி.
1: புதுசாக சொல்றேன் சார்,
0: நன்றி.
1: அப்புறம் நோய் நொடியில் போய் உட்காந்து வேண்டியதான்.
0: ஓஹோ ஹோ, ஓகே சார், ஓகே.
1: உழைப்பு போட்டு மிஷினு எதுவும் கிடையாது.
0: ஓகே,
1: எல்லாம் செய்யணும்.
0: நன்றி,
1: நன்றி. எதிர்பார்த்தோம்னா நம்ம நோய் நொடியில தான் உட்காந்துருக்கலாம், படிக்கிற ஒன்று வேண்டியதான்.
0: ம், ஓகே சார், ஓகே, நன்றி சார். உங்களோட நண்பர் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக முண்டாசுப்பட்டி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் ரெடி, பாடலோட ரெடியாக இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: பதினோரு மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இன்னும் எளிமையாக்க புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பொருளை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன பொருள் கண்டுபிடிப்பீங்க?
1: இந்த வாகனம் ஓட்டுறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பிரத்யேகமான ரோபோ கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: வாகனம் வந்து ரோபோ தான் கண்டுபிடிக்கணுமா? இல்ல, ரோபோ ஆட்டோமேட்டிக் கார் இருக்கு, ஆட்டோமேட்டிக் வந்து ரோபோ எல்லாம் இருக்கு. நீங்க ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும் வேற எதுக்காவது?
1: என்ன என்ன ஏன்னா ரொம்ப டிராபிக் அப்படிங்கறது அன்றாட வாழ்க்கையில ஓட்டி ஓட்டி சில பேர் கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார்.
0: ஆமா ஆமா, ஓகே,
1: அது மாதிரிதான். ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் டிராபிக்லயே போகுது அப்படிங்கிற மாதிரி தான். அதனால என்னதான் ஆட்டோமேட்டிக் காரு பைக் அது இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு ரோபோ நம்மள மாதிரி ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் பிடிச்சிருந்தது அதை ஓட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன்,
0: எல்லா வேலையும் அதுவே பாத்துரும். நம்ம பின்னாடி உட்கார்ந்தா மட்டும் போதும் இல்ல?
1: எக்ஸாக்ட்லி. என்னால நீ உட்ரா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் தட்டி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மள எந்த இடத்துக்கு வேணுமோ அங்க போய் விட்டுரும். அதனால நம்ம ஓட்ட வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்டாவது.
0: ஆமா, அதுக்கு நம்ம சாலை விதிகள்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்ல?
1: ஆமா,
0: நன்றி நன்றி.
1: என்ன சார், சூப்பரா இதெல்லாம் கத்துக்கோ சார்.
0: ஓகே, நன்றி நன்றி சந்திரசேகர், நன்றி
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: திருநெல்வேலி. கணபதி சார்.
0: கணபதி சார், உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.

0: சொல்லுங்க சார், டாபிக் கேட்டீங்களா? சொல்லுங்க அப்போ, என்ன மிஷின் கண்டுபிடிப்பீங்க? உங்களோட எந்த வேலை கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு? அப்படி சொல்றீங்க, அப்போ காலையிலயும் மதியானத்துக்கு செய்யறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஷின் வேணும். ஓஹோ, மூணு வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. துணி துவைக்கிறது வாஷிங் மிஷின் இருக்கலாம். நான் புதுசா கேக்குறேன், இப்ப வாஷிங் மிஷின் துணி துவைக்கிறது இருக்குல்ல? ஆனா எல்லா வாஷிங் மிஷின் இருந்து அதுக்கப்புறம் துணியை எடுத்து மடிச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு மிஷின் வேணும்ல? ஓகே, நம்ம என்னதான் பண்றது சார்? ஓகே ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நான் ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பழம், காத்தாலையில இருந்து ட்ரை பண்ணி.
0: அப்படியா, கேமுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க? உங்களுடைய எந்த வேலை கஷ்டமா இருக்கு? இந்த கஷ்டம், இந்த வேலைக்கு ஏதாவது ஒரு மிஷின் தான் பரவாயில்ல சார்னு சொன்னா எந்த வேலை சொல்லுவீங்க?
1: எல்லா வேலைக்கும் இப்ப மிஷின் வந்துட்டு.
0: சரி,
1: அதோட கொஞ்சம் சாத்தா முடிச்சிரு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்யறதுக்கும் அந்த மாதிரியான எல்லா இது கிடைச்சிட்டு. ஒன்னே ஒண்ணு அதுக்கு கண்டுபிடிக்கணும் அவசியம் என்னன்னா, இந்த காத்தால ஆபீஸுக்கு போற நேரத்துல ஒரே எல்லாத்தையும் இந்த ட்ரெஸ்ஸ களைச்சு விடுறதும், அந்த கிச்சன் அப்படியே அந்த கிச்சனை வந்து பார்த்தோம்னா நமக்கே
0: பயமா இருக்கும். அவசரத்துல என்ன பண்றோம் நமக்கே தெரியாது இல்ல, ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் நம்ம கோபம் ஆயிடுவோம்.
1: அந்த ஷூ ஷூ ஸ்டாண்டர்லாம் அது தலைகீழா கிடக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வெளியில போயிட்டு உள்ள வர்றப்ப அது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் இருந்து எடுத்து அழகா வச்சா எப்படி இருக்கும்?
0: அப்ப இதுக்காக நீங்க வேணும்னே களைச்சு போட்டு போற மாதிரில இருக்கு.
1: நான் களைச்சு போட மாட்டேன் சார், நான் எப்பொழுதும் அடி ஏன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அதை கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏன்னா எக்ஸிபிஷன் வச்சிருக்குது, வீடுன்னா அப்படிதான் களைச்சுதான் இருக்கணும் அப்படின்னு வாதம் பண்றாங்க.
0: ஓகேமா, நன்றிமா, நன்றிமா.
1: அதுக்கு மிஷின் அவசியம் கண்டுபிடிக்கும்.
0: கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். நன்றிமா, நன்றி,
1: நன்றிப்பா, நன்றி, ரொம்ப நன்றி.
0: ஷூ ரேக்ல இருந்து வீட்டில் இருக்க பாத்திரம் எல்லாம் வந்து களைஞ்சு போயிடுது, அதை வந்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். நான் வெளில போயிட்டு வரும்போது அது கரெக்டாக அடுக்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாகனம் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, காலையில் மதியம் நைட்டுக்கு மூணு வேலையும் எனக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு ரோபோ செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வேலைகளை எளிமையாக்க நீங்கள் என்ன மிஷின் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக டியூட் திரைப்படத்திலிருந்து சாய் அப்படிங்கிறோட சில விவேக்கோட வரிகளில் சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமத்துள்ளே.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: பதினோரு மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார், எங்கிருந்து?
4: பத்மாவதி
3: அம்மா. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
4: நம்ம வந்து
3: ஆமா,
4: அத வந்து அந்த நம்பரை கையால போட்டு ஐட்டி ஐட்டி ஐட்டி ஐட்டி அந்த நம்பர் போட்டு
3: பேசி
4: ரொம்ப கையில வலிக்குது சார்.
3: அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும்.
4: ஆமா சார்.
3: ஓகேமா, நன்றிமா, நன்றிமா.
4: நன்றி சார்,
3: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: என்னன்னு
6: ஆமா, நம்மளுக்கு பதிலா சாப்பிட்டோம்னா பசி எடுக்க கூடாது, நம்மளுக்கு நம்ம பாட்டுல வேலை பார்த்து நடக்கணும்.
3: இது எப்படி புதுசால இருக்கு? அவங்க சாப்பிட்டா நம்ம எப்படி பசி இல்லாம இருப்போம்?
6: அப்படி இருக்கணும், அது மாதிரி கண்டுபிடிக்கணும்.
3: ஓகே.
6: அப்புறமா இன்னொரு மிஷின் என்னன்னா, எங்கன்னா வெளியே போனோம்னு நினைச்சா நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லா பொருளும் ஞாபகம் பண்ணி எடுத்து நம்ம கையில கொடுத்துடணும்.
3: சூப்பர், இது வந்து சரியான மிஷின்,
6: மறந்துட்டு போக கூடாது.
3: கண்டிப்பா இது வந்து நல்ல ஒரு மிஷின்.

0: கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: ஒண்ணுல சார், அது கண்டுபிடிங்க சார்.
0: ஓகேம்மா, நன்றிம்மா, நல்ல ஒரு மிஷன் சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் சார. வணக்கம் சார், ஆனந்த் சார், கேணி மலை காலை.
0: வணக்கம் வணக்கம், இத்தனை வணக்கம்மா.
2: கோயம்புல இருந்து பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன் சார், சொல்லுங்க.
2: சொல்றீங்களா, எதுக்கு, என்ன தலைப்பு சார்?
0: சார் ஒன்றும் இல்லை, உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய வேலை செய்வீங்க, ஒரு வேலை மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த வேலைக்கு ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சானா அப்படின்னு சொல்லி, புதுசாக ஏதாவது ஒரு மிஷின், ஒரு வேலை இந்த வேலை என்னன்னு கஷ்டமாக இருக்குது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இதுக்கு ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும் சார். என்ன மிஷின் கண்டுபிடிப்பீங்க?
2: அது ஏந்திர மிஷின் இருந்தால் நல்லதான் சார், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சார்.
0: எல்லா மிஷினும் கண்டுபிடிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன மிஷின், உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மிஷின் கண்டுபிடிச்சா இந்த வேலை எனக்கு ஈஸியாக, இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். உங்களுடைய வானொலி சவுண்ட் கம்மி பண்றீங்களா?
3: கம்மி பண்றேன் சார்.
0: ஓகே, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்,
3: நான் சசிகலா பேசுறேன் சார், சைதாப்பட்டியில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில வேலை நிறைய பாப்பீங்களா?
3: அந்த வேலை எல்லா வேலையும், வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும்.
0: ஓ, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும்.
3: பாத்ரூம், ஆமா, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும்.
0: அப்ப நம்ம என்னதான் பண்றது? நம்ம சும்மாவே இருந்தா நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதா? ஒரு ஆரோக்கியமா இருக்கணும்னா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல
3: சார். ஆயிடும் தான், இருந்தாலும் சில வேலைகள் நம்ம செஞ்சுக்கலாம்.
0: ஓகே,
3: செய்ய முடியும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற வேலை.
0: அதுக்கு தான் நான் கேட்டேன், என்னன்னா நம்ம ஒரு வேலையை வந்து கஷ்டம்னு நினைப்போம்ல, அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு தான்
3: கேக்குறேன். பாத்ரூம் கிளீன் பண்றது, அப்புறம் வந்து ஃபோன் உங்களுக்கு ட்ரை பண்றோம் பாத்தீங்களா, அந்த ஃபோன் அதுவே ட்ரை
0: பண்ணு. ஓ, லைன் கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு ஒரு எனக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கறீங்க.
3: ஆமா, முதல்ல கண்டுபிடிக்கணும், உடனே லைன் கிடைச்சு உடனே அது இல்ல, அது ட்ரை பண்ணி நம்ம கிட்ட கொடுக்க.
0: கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு, கண்டிப்பா கிடைக்கும்மா. நன்றிமா, நன்றிமா. நிகழ்ச்சியில கூட அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் சார். வணக்கம் சார், பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன்
0: சார். சொல்லுங்க சார், ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
4: இல்ல சார்.
0: நிகழ்ச்சி கேட்டு
4: இருக்கீங்களா?
0: கேட்டுக்கிறேன் சார. சொல்லுங்க,
4: உங்களுடைய வியாதி சார் வருது.
0: ஓஹோ, சரி.
4: நம்ம உடல் உழைப்பெல்லாம் கம்மி ஆயிடுச்சு சார். எப்படிங்களா, கிணறுல பஸ்ட் ராட்டம் போட்டு தண்ணியா இருக்காங்க, அது போச்சு. அதே மாதிரி தண்ணியை சிக்கனமா நம்ம ஒரு கப்புலே காலு கழுவுனாங்க ஒரு காலத்துல.
0: மிஷினே வேண்டாம் சொல்றீங்களா?
4: மிஷினே வேண்டாம், ஏன்னா அது கண்டுபிடிக்கிற நம்ம தேவைதான், தேவையினால. ஏன்னா நம்ம இன்னைக்கு தண்ணீர் அடைஞ்ச நாடா இருக்கும் போது மிஷின் தேவைதான், ஆனா தேவைக்கு மட்டும்தான் தேவை.
0: கண்டிப்பா, அதுதான் நான் சொன்னேன், கஷ்டமான விஷயங்கள் நினைக்கிறோம்ல, அந்த விஷயத்துக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும்னா அது என்ன அப்படின்னு கேட்டேன்.
4: நன்றி சார்
0: உங்களோட நண்போ நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298-6-00-38 அல்லது 295-2-0-5-5-4. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: செங்கல்பட்டு சார்.
0: யார் சார் பேசுங்க, யார் பேசுறீங்க?
5: விஸ்வா
0: சார், சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து?
6: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி அம்மா, அண்ணாநகர்ல இருந்து பேசுறீங்களா?

0: என்ன
1: பண்ணிக்கலாம்
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கீங்க சார்,
0: நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா
2: இருக்கேன்.
0: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, இந்த வேலை கஷ்டமா இருக்கு, இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிங்க சார் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
2: அது என்னன்னா, இப்போ நீங்க வாட்டர் தண்ணி பிடிக்கிறதுக்குன்னா அந்த குடத்தை இப்ப தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்துற மாதிரி விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி விஷயம்
0: குடம் தூக்கிட்டு வர முடியல உங்களால இப்போ?
2: என்னால ஏன்னா அந்தந்த ஏஜ்ல அது கரெக்டா இருந்தது.
0: ஓஹோ, சரி.
2: முடியாதனால நம்ம வாடகை வீட்டுல இருக்கறதுனால அவங்க டியூப்ல எல்லாம் கொண்டு போய் இருக்காங்க.
0: ஆமா ஆமா,
2: அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு
0: மிஷின் கண்டுபிடிக்கணும்,
2: நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து விழுகிற மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்.
0: குடம் நேரம் உங்க வீட்டுக்கு பார்சல் வந்துடணும் இல்ல?
2: ஆமா, ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, சுறுசுறுப்பா இருக்கணும், வேலை செய்யணும் அப்படிங்கறதுக்காக எந்தெந்த பருவத்துல நம்ம உடம்பு கண்டிஷனுக்கு தகுந்த ஒர்க் பண்ணணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, கஷ்டம்னு நினைக்கிறோம் இல்ல, ஒரு சில விஷயங்கள் கஷ்டம்னு நினைக்கிறோம். இப்ப எல்லா விஷயமுமே எல்லாராலையும் செய்ய முடியாது. நீங்க சொல்ற மாதிரி வயது வித்தியாசத்துக்கு ஏத்த மாதிரி தான் வேலை செய்ய முடியும். நான் கஷ்டம்னு எந்த விஷயம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன இயந்திரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான்
2: கேக்குறேன்
0: உங்கள்ட்ட. சார், நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார், கேக்குதான் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகரன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டேன் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா தெரியுமா சார், சார்ஜ் தேடிட்டு ரீசார்ஜ் சார்ஜ் போடுறோம் இல்லையா போனுக்கு.
0: சரி,
3: அது வந்து ஒன்ஸ் போன் வாங்கும் போது வரைக்கும் இருக்கணும், சார்ஜ் சார்ஜே போடக்கூடாது.
0: ஓ, சார்ஜ் போடக்கூடாது, லைஃப் டைம் அப்படியே இருக்கணும், சார்ஜ் ஃபுல்லாவே இருக்கணும்.
3: எப்படி இடையில துடிச்சிலே இருக்கோ எப்பவுமே, அதே மாதிரி சார்ஜ் அந்த போன் இருக்கிற வரைக்கும் இருக்கணும் சார்.
0: அப்ப போனுக்கு ஒரு இதயத்தை பொருத்திடுவோமா?
3: ஆமா சார், அதுதான் அதுதான் சார். இல்ல இல்ல, சார்ஜ் தேடத்துக்குள்ள போடுறாரு, எங்க வச்சேன்னா
0: சார்ஜ் போட்டாலும் சுவிட்ச் போட மாட்டோம்ல.
3: ஆமா, சுவிட்ச் போடணும் இல்ல, அதனால வேணாம்னு.
0: ஓ, சுவிட்ச் போடுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு?
3: இல்ல, சார்ஜர் கஷ்டம், சுவிட்ச் போடுறது கஷ்டம், அது சீக்கிரம் லோ ஆயிடுச்சு இல்ல.
0: ஓகே ஓகே சார், ஓகே சார்.
3: அதனால லோ ஆகாம இருக்கும் இல்லையா, பர்மனண்டா போட்டு விட்டேன்.
0: பர்மனண்டா ஒரு பேட்டரி கண்டுபிடிக்கணுங்கிறீங்க.
3: ஆமா சார், தேங்க்யூ சார்,
0: நன்றி சார், நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட நின்மோ நிகழ்ச்சியில் வந்து நேர்கள்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 2980038 அல்லது 2952055454. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து?
4: சார், நான் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வேல்முருகன் டைலர், தோன்றும்.
0: வேல்முருகன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கண்டுபிடிக்கணும்
0: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாட்டு அப்படின்னு ஓமன பண்ணி திரைப்படத்துல இருந்து விஷால் சந்திரசேகரோட இசையில விவேக்கோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: 1:46 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் அர்ஜியான். இன்னைக்கு உங்களுடைய ரெயின்போ நிகழ்ச்சியில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய வேலை செய்வீங்க, ஒரு வேலை மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த வேலைக்கு நீங்கள் மிஷின் கண்டுபிடிப்பீங்க, என்ன மிஷின் கண்டுபிடிப்பீங்க அப்படி தான் கேட்டுட்ருக்கோம். நேர்கள் எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இந்த மிஷின்லாம் கண்டுபிடிக்கணும், எனக்கு இந்த வேலை கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியவர்கள் தான் 298600038 அல்லது 295205544. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சார், ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்க சார்.
0: தங்கவேல் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கேன் சார். மிஷின் கண்டுபிடிக்கணும்.
0: என்ன வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? மிஷின் இல்ல, கஷ்டமான வேலைக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும், என்ன வேலை கண்டுபிடிப்பீங்க?
1: நீங்க அப்படி நகைச்சுவே எடுத்துட்டு, கொட்டாய் விடுறதுதான் கஷ்டமா இருக்குது.
0: என்னது கொட்டாய் விடுறதுக்கா?
1: ஆமா,
0: அதுக்கு ஒரு மிஷின் வேணுமா?

0: இறங்கி இறக்குறாங்க பாத்தீங்களா,
1: ரொம்ப கஷ்டம்.
0: அதுக்கு வந்து இப்பவுமே இருக்குது, அதுல வந்து மனிதன் தான் இறங்கி செய்யறாங்க. இன்றைக்குமே நவீன முறையில கழிவுநீர் சுத்திகரிப்பு பண்ணா கூட அதுல மனிதர்கள் தான் இறங்கி செய்யறாங்க. அதற்குதான் நம்ம முதல் வந்து ஒரு நல்ல தரமான ஒரு ரோபோவோ மிஷினா செய்யணும். ஏன்னா எங்க பகுதியில வந்து ஈரோடு பகுதியில வந்து அதிகமா அந்த கழிவுநீர் தாக்கத்துல இறந்த தொழிலாளர்கள் அதிகம், கழிவுநீர் தொட்டியில இறங்கி விசவாய் தாக்கி இறந்த தொழிலாளர்கள் அதிகம். இந்தியா முழுமே பரவலா இருக்குது, எல்லா கிராமங்களிலும் இருக்குது.
1: கண்டிப்பா சார், நல்ல நல்ல ஒரு பதிவு சார், நல்ல ஒரு பதிவு சார். நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ராஜேஸ்வரி
1: அம்மா வந்துட்டீங்களா நிகழ்ச்சியில, இணைஞ்சிட்டீங்களா?
2: ஜாலியா போயிட்டு இருக்கா?
1: சொல்லுங்க, இப்ப நீங்க ஜாலியா ஒரு மிஷின் சொல்றீங்க. இப்ப
2: ஜாலியா ஒரு மிஷின் சொல்லிடுறேன், ஏன்னா எல்லா வேலையுமே நான் பாத்துருவேன். நான் வேலை பாக்கலாம், என் உடம்பு கெட்டு போயிரும்.
1: கண்டிப்பா எல்லாரும் பாக்குறாங்க. சொல்லுங்க,
2: அதனால ஒண்ணுக்கு மிஷின் வேணா?
1: சரி,
2: ஏதாப்புல பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதாப்புல ஏதாவது நினைக்கிறா இல்ல மனசுல, அது வந்து வெளியவே தெரிய மாட்டேங்குது.
1: அது தெரியணும்,
2: என்ன செய்யணும் தெரியணும், அதுக்கு ஒரு மிஷின்.
1: அது தெரிஞ்சா ஏதாவது தப்பா நினைச்சா சண்டைகள் வராதா, வந்து மனஸ்தாபம் ஆகாதா?
2: அதெல்லாம் வராது, என்னை மாதிரி ஆளுகளுக்கு வராது.
1: கண்டிப்பா
2: அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினைப்பேன். ஆனா அந்த மிஷின் தெரிஞ்சா போதும்,
1: உள்ளாட்டி வணக்கம். வணக்கம், யாரு இங்கிருந்து? தேவா சார், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சார், உங்களுடைய வால்யூம் கம்மி பண்றீங்களா? ரேடியோ வால்யூம் திருப்பி கேக்குது எங்கிட்ட. ஓகே, இப்போ கேக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஓகே சார், ஓகே. ஒன்றும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய வேலைகள் செய்வீங்க தினசரி வாழ்க்கையில. ஒரு வேலை மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன?
3: சாப்பிடுறதுதான் சார்.
1: சாப்பிடுறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கா?
3: ஆமா சார், வயிற்றுல இருந்து கீழே இருக்க ஒரு ஜிப்பு மாதிரி இது பண்ணிட்டு அதுக்குள்ள.
1: ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வேலூர் வெங்கடேசன் பேசுறேன்.
1: வெங்கடேசன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: இல்ல சார், ஒரு நிமிஷம் திருப்பி சொல்லுங்க சார்.
1: அப்படியா, உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நிறைய வேலை செய்வீங்கல்ல, ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா என்ன மிஷின் கண்டுபிடிப்பீங்க?
4: பசி எடுக்காததுக்கு என்ன வழி இருக்குதான்?
1: ஒருத்தங்க என்னடா, நான் வந்து சாப்பிடறதுக்கு மிஷின் கண்டுபிடிப்பேங்க, உங்களுக்கு என்னடா பசி எடுக்க கூடாதா? ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பிடணும், அந்த மாதிரி நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மிஷின் இருக்கணும். ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
3: என்ன
1: வேலை கஷ்டமா இருக்கு?
3: மாத்திட்டே போலாம், அன்னைக்கு டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிறேன்.

0: ஆமாம் ஆமாம் சார், நன்றி சார்,
1: வளைச்சிருக்காங்க.
0: நன்றி நன்றி சார், சூப்பராக சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேரம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கும், இந்த விஷயத்துக்கு ஏதாவது மிஷின் கண்டுபிடிச்சா பரவாயில்ல சார் அப்படின்னு என்ன
2: நினைப்பீங்க? என்ன மிஷின்? இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வண்டியில மேல போய்கிட்டு இருப்போம், வண்டியில தப்பு நபரி நமக்கு ஸ்டாப் ஆயிடுற பாத்தீங்களா, போக முடியாம நம்ம ரொம்ப கிராமப்படுற
0: பாத்தீங்களா,
2: அந்த அந்த டயத்துல நமக்கு ஏதாச்சும் அப்படி நம்மளையும் நம்ம வண்டியும் வந்து சேர்ப்போம் அப்படின்னு நமக்கு மெக்கானிக்
0: உங்களை பாதுகாப்புறதுக்கு, அப்படியே கீழே விழுவாம இருக்கிறதுக்கு, உங்களுக்கு தடைக்காக வந்து கீழே விழுவாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிஷின் வேணும்.
2: ஆ, கீழே விழுவாம இருக்கு,
0: உங்க பாதுகாப்புக்கு ஒரு மிஷின் வேணுங்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: குத்தம் ரவி, சென்னைப்பட்டில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? என்ன மிஷின் கண்டுபிடிப்பீங்க நீங்க?
3: இங்கே வந்து இப்போ அங்கே போயிட்டு வரைக்கும் ஒரே கஷ்டமா இருக்கு, ட்ரைவரே டிராபிக்கா இருக்குது.
0: ஓகே,
3: அதனால நம்மள வந்து அப்படியே தூக்கி அப்புறம் படி தூக்கிட்டு வர மாதிரி வருது.
0: ஓகே ஓகே சார், நன்றி சார், நன்றி சார்,
3: அவ்வளவுதான்,
0: நன்றி, நன்றி,
3: கூட எடுத்து வந்துடலாம்.
0: ஓகே, நன்றி சார்,
3: நன்றி.
0: ஓகே, உங்களோட நின்போ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க நிகழ்ச்சியில் வந்து, நகைச்சுவாய் நிறைய விஷயம் சொன்னாங்க, உண்மையாக ரியலாக இது நடக்கணும் சார் அப்படின்னு நிறைய விஷயம் பகிர்ந்துட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க. நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுங்க. நிகழ்ச்சியோட நிறைய பாடலாம் உங்களுக்காக வாகா திரைப்படத்திலிருந்து டி இமானோட இசையில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.
4: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருந்தேன் இல்லைண்ணா.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்காக்களில் 46 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 1,14,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:02, தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

அரசின் உதவியோடு பயிலும் வாய்ப்பு அமைவது என்பது சற்று கடினமான ஒன்றுதான். இதனால் அவர்களது படிப்பு ஆற்றல் எந்த விதத்திலும் வீணற்று அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு பாரத பிரதமரால் உருவாக்கப்பட்ட திட்டமே வித்யாலட்சுமி கடன் திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் www.vidyalakshmi.co.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பூர்த்தி செய்து ஒரு முறை கணக்கினை துவங்க வேண்டும். பிறகு அவர்களது கடன் தேவையை வங்கிகளுக்கு சமர்ப்பிக்கலாம். இந்த இணையதளத்தினை மத்திய நிதியமைச்சகம், மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் இந்திய வங்கிகளின் கூட்டமைப்பு என மூவரும் இணைந்து நிர்வகிப்பதால் மாணவர்களின் கடனுக்கான விண்ணப்பங்கள் உடனுக்குடன் ஆராயப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒரு மாணவர் ஒரே சமயத்தில் அதிகபட்சமாக 3 வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். 400,000 வரை கடன் பெற முடியும். இதற்கான திருப்பி செலுத்தும் காலம் 15 ஆண்டுகள் அதிகப்படியாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பெறும் கடன்களுக்கு இன்றைய தேதியில் 8.4% வட்டி உள்ளது. இந்த வித்யாலட்சுமி கடன் திட்டத்தின் மற்றொரு சாராம்சமாக இருப்பது 40 வங்கிகள் இதில் உள்ளது அல்லாமல் அனைத்து கல்வி அறக்கட்டளைகளும் இதில் பங்கேற்று உள்ளதால் தகுதியுடைய மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை எளிதில் கிடைக்க இத்திட்டம் உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.

பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் வித்யாலட்சுமி கடன் திட்டம். இந்தியாவில் பள்ளி கல்வியை முடிக்கும் மாணவர்களில் பெரும்பாலானோர் உயர்கல்வி பயில தயங்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பணம்தான் என்றால் அது மிகையாகாது. ஆம், உயர்கல்வியில் தங்களுக்கு பிடித்த பாடத்தை படிக்க விரும்பும் மாணவர்கள் அனைவருக்கும்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

12:06 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். வாழ்க்கையில் எந்த பொருள் நம்ம வாங்கினாலுமே அதுக்கு வாரண்டி கேரண்டி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும் தானே. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வாரண்டி கேரண்டிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? பாசிபிலிட்டி. இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற அந்த சாத்தியம் இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது தானா நமக்கு கிடைக்கும். சில நேரங்களில் நம்ம அதை உருவாக்கிக்கணும். இது எல்லாமே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படியே தேடி வந்து கொடுக்கும். ஸோ அதனால வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதை நோக்கி அப்படியே ஓடிட்டே இருப்போம். சரியா? எஸ், ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சுல. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் சொல்றேன். நம்ம எல்லாருமே இங்க வேலை செய்யறோங்க. ஆனா ஒரு பெண் அவங்களுக்கு எல்லாமே முடியும் அப்படின்னாலுமே எது ரொம்ப ரொம்ப சவாலானது? ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்குறதா இல்லை வீட்டை நிர்வகிக்கிறதா? இது கேட்கும் போதே இது என்னங்க, இது கன்ஃபார்மாக வீட்டை நிர்வகிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லுவீங்க. இல்லை இல்லை, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தாங்க உண்மையாகவே ஒரு பெரிய டாஸ்க்கு, அதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி தெரியுமான்னு அதுக்கும் ஒரு தரப்பினர் இருப்போம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயம் பெண்களுக்கு ரொம்ப சவாலானது? வேலைக்கு போய்

0: சம்பாதிக்கிறதா இல்ல வீட்டை நிர்வகிக்கிறதா, நீங்களும் பேசணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்காக மட்டும்தான், அதனால இந்த ஒரு மணி நேரம் பெண்கள் மட்டும்தான் பேச முடியும். ஆண்கள் அப்ப நாங்கள் பேச முடியாதானா? தாராளமாக பேசலாம். அடுத்தடுத்து உங்களுக்காக பல நிகழ்ச்சிகள் காத்துட்டு இருக்கு. சரி, லைன்ல யார் இருக்காங்கன்னு பாக்கலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் கலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கலா. சொல்லுங்க கலா, எது கஷ்டம், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா இல்ல வீட்டை நிர்வகிக்கிறதா?
1: வேலைக்கு போய் தான் கஷ்டம் மேடம், சம்பாதிதான் கஷ்டம். ஏன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டு ஓடி ஓடிக்கிற மாதிரி ஓடையணும், ஓடணும், இந்த வீட்டுக்காக வயிற்றுக்காக எல்லாம் சம்பாதிக்கணும், அதுதான் கஷ்டம் மேடம்.
0: ஆமா ஆமா, ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா கஷ்டம். ஓகே கலா, வேலைக்கு போறதா அப்படின்னு சொல்றீங்க. ஓகே கலா, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஸோ நம்ம வேலைக்கு போகும்பொழுது ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா மாத கடைசியில் அதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், அதை ஒரு கரியர் அப்படின்னு சொல்வோம். ஆனால் அதுவே ஒரு பெண் வீட்டில் வேலை செய்கிறாங்க, 8 மணி நேரம்லாம் இல்லைங்க, 12 மணி நேரம் வேலை செய்கிறோங்க. ஆனால் அதுக்கான ஊதியம் கிடையாது, பாராட்டு கிடையாது, இதுவும் ஒரு வகையான சவால் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எல்லாருக்கும் தோணியிருக்கும். நீங்களும் தாராளமாக பேசுங்க, கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து? வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
2: நெல்லை மாவட்டத்திலிருந்து இப்ராஹிமா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்,
0: சொல்லுங்க.
2: வேலைக்கு போறது கஷ்டமா, வீட்டுல இருக்கிறது கஷ்டமா கேட்டீங்க.
0: வீட்டுல இருக்கிறது கஷ்டம் நான் சொல்லல, வீட்டை நிர்வகிக்கிறது கஷ்டம்.
2: வேலைக்கு போனா அது ஒரு டைம் தான், அந்த டைம் மூடி அந்த வேலை முடிஞ்சிடும். காலையில 10 மணி டு சாயங்காலம் 5 மணி தான் அதோட முடிஞ்சிடும். ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு அப்படி இல்லை, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சாச்சுன்னா நைட்டு 10 மணி வரை வேலை நிர்வகிக்கணும். நிர்வகிக்கணும் முதல்ல உறங்கி முடிச்சா எனக்கு என்ன டிஃபன் அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகும். காஃபியா இருக்கு, டீ, அது ஒரு டென்ஷன் ஆகும்.
0: அங்கேயே ஆரம்பிச்சாச்சு எல்லாம்,
2: காலையில ஆரம்பிச்சிடும். 10 மணி
0: பெருசா போகுது, ஆனா உங்களுடைய ஆடியோ தான் சரியா கேக்கல. இருந்தாலும் எனக்கு புரியுது, நீங்க சொல்லிட்டீங்க கண்டிப்பா வீட்டை நிர்வகிக்கிறதா ஒரு பெரிய சவாலான விஷயம்
2: அப்படின்னு.
0: புரியுது,
2: மறுநாள் காலையில என்ன சமயம் பண்ணணும்
0: ரெயின்போ, யார் இங்க இருந்து? பாக்கியலட்சுமி சொல்லுங்க.
3: ஆமா, நாங்க வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா, ஓடுறோம் ஓடி வரோம். அங்க வந்து அதுவும் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பசங்களை மெயின்டைன் பண்ணணும், பாக்கணும், அவங்களோட இருக்கணும், யாராவது ஆபீசர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க பின்னாடி சுத்தணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்க இருக்கு. வீட்டுல இருந்தோம் நம்ம கொஞ்ச நேரம் அப்படி உலகலாம் கொஞ்சம் முடியலன்னா ஒரு 5 நிமிஷம்
0: படிக்கலாம்.
3: நான் நினைக்கும் போது எப்ப நமக்கு இந்த இது ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும், நாம ரெஸ்டா அந்த ரிட்டையர்மெண்ட் வந்த உடனே இந்த நாள் முழுக்கும் நமக்கே சொந்தம், நமக்கு எந்த இதுவும் இல்லையா, எந்த அதிகாரி வருவாங்க, யாருக்கு பதில் சொல்லணும், என்ன பைலட் காட்டணும், பசங்களை எப்படி இது பண்ணணும், பசங்களுக்கு ஏதாவது அடிப்பட்டுட்டா அவங்கள கைட் பண்றது, அவங்கள கூட்டி, இந்த டென்ஷன் எல்லாம் இல்லாம வீட்டுல.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஆசிரியர் பணின்றது அது உண்மையாவே ஒரு பெரிய பணிதான் அது.
3: நான் வந்து ஒரு 280 நாள் மெடிக்கல் லீவ் எடுக்கிறீங்க மேடம்.
0: அப்பாடா, அடடா, சூப்பர் சூப்பர், உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நிச்சயமா சொல்லி ஆகணும்.
3: அப்படியே விட்டுட்டேங்க மேடம் நான், ஏன்னாக்கா நான் பிஇடி டீச்சர் வேற, அதனால ஃபுல் 1 and 2 கம்பல்சரியா நான் இருந்தாகணும். இல்லையா மாண்டா சாண் மண்டைய உரைச்சிக்கிட்டான், இதை பண்ணா மக்கள் ஏறின கை
0: வச்சிருக்கோம்,
3: அதுவும் மிடில் ஸ்கூல்ல கம்பல்சரியா நம்முடைய
0: கவனிப்புன்றது அதிகம்.
3: ஆமா, அதனால நான் வந்து எனக்கு என்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு மெடிக்கல் லீவ்

0: எடுக்க வேணா கூட பசங்களோட இன்னைக்கு அந்த பசங்க ஓடி வந்து எங்க டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஸ்ட்ரைட் ரொம்ப எங்களை அப்படி பார்த்தாங்கன்னு சொல்லும் போது அந்த வலிய வேதனையும் மறந்து போகுது. ஆனா வீட்டுல இருக்கும் போது அப்பா இன்னைக்கு நாள் ஃபுல்லா நமக்கேவா சொந்தம் இல்ல யாருக்கு இல்லையோ
1: நீங்க அதை உணர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையாவே மனசுல இருந்து ஒரு நாள் அப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்குற மாதிரி இருக்கு. உண்மையாவே எல்லாருக்கும் அவங்கவங்க துறையில இருக்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். ஒரு தரப்பினர் வந்து வீட்டுல இருக்கிறது சவால்னு சொல்லியிருக்கீங்க, இன்னொரு தரப்பினர் வந்து இல்லைங்க வேலைக்கு போறதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசியிருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரியான டாஸ்க்லாம் இருக்கு. ஆனா உண்மையாவே பெண்களுக்கு இது ரொம்ப சவால். வாழ்க்கையில எவ்வளவோ போராடிட்டோங்க, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னாலுமே இந்த விஷயங்க என்னால வீட்டை நிர்வகிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான செயலா இருக்கு. இன்னொரு பக்கம் இல்லைங்க, நம்ம வீட்டில் கூட வேலை பார்த்துடலாம், ஆஃபீஸ் போய் வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. அந்த 8 மணி நேரம் நம்ம சொல்றாங்க, ஆனால் அந்த 8 மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு, அது நீங்க கண்டிப்பா இங்க பகிர்ந்துக்கலாம். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ. ஓகே, நேர்கள் நீங்க தாராளமா பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அவ்வா இஷன்முகி திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய இசையில வாலியுடைய வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.
2: அவ்வா இஷன்முகி

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 12:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ FM 101.4. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது தி செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்னன்னா செகண்ட் ஷிஃப்ட். அதாவது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சமைக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், அவங்களுக்கான ஹோமுக்கு கூட உட்காரணும், வீட்டு வேலைகள் செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வீட்டை நிர்வகிக்கிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பார்த்து பண்ணணும். நீ வீட்டில் தானே இருக்க, வீட்டில் இருக்க வேலையும் உன்னால் செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழும். இதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு எது ரொம்பவும் சவாலான ஒரு விஷயம், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா இல்லை வீட்டை நிர்வாகம் செய்கிறதா? கால் பண்ணுங்க, பேசலாம். 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம். யார் இங்க இருந்து?
4: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்க ராஜலட்சுமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நல்லா இருக்கிறேன்.
3: சொல்லுங்க.
4: சவால்ங்கிறது வந்து ஒரு ஒரு வேலையுமே சவால். ஆனா இந்த காலத்துல பசங்க பசங்க குட்டி பசங்களை சொல்லலாம், ஒரு 30-40 வயசு புள்ள பொண்ணு மருமக இவங்களை வந்து அவங்களை திருப்தி படுத்தி சந்தோஷம் நம்மளோட வந்துதான் அவருக்கு எடுத்துக்கிற எதுவுமே இதா இருக்குது. அதுதான் பெரிய சவாலா இருக்குது.
3: அவங்க
4: சந்தோஷமா நம்ம வச்சுக்கணும்னு என்ன செஞ்சாலும் அது வந்து நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம்.

0: நீங்க பேசாத இருங்க,
1: இருங்க
0: நீங்க பேசாத இருந்தாலே போதும். அப்படி அவங்க சந்தோஷமா தான் சொல்றாங்க.
1: புரியுது.
0: நம்மள வந்து நீங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும், இன்னமையாவது நீங்க உங்களுக்காக வாழுங்க, சந்தோஷமா நீங்க இருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, நாங்க அதை வாங்கிட்டு வந்து குடுக்கறோம் அளவுக்கு பாசமா தான் இருக்கிறாங்க.
1: ஓகே, இப்படி எடுத்துக்கலாமா ராஜலட்சுமி? நீங்க சொல்றத வீட்டுல இருக்கிற நானு வீட்டுல இருக்கும் பொழுது அந்த வீட்டை பாத்துக்கணும், வீட்டுல இருக்கவங்களை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒவ்வொன்னத்தையும் பார்த்து செய்யறேன். அப்ப அது எனக்கு கொஞ்சம் சவாலான விஷயம் தான் அப்படின்னு சொல்றீங்களா? மனசு ரீதியாவும் சொல்றேன்.
0: மன ரீதியாவுமே இப்ப பொதுவா ஒரு சவால்ங்கிறது வந்து அதை எதுவுமே நம்மளால முடியலங்கிறது தானே அது சவாலா இருக்குது. அது அது அதுதான் சொல்ல வர. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப டிராபிக்ல போகும்பொழுது அது கிராஸ் பண்றது அது ஒரு பெரிய சவாலா இருக்குதுங்கிறது மாதிரி, இந்த ஃபேமிலி ரன் பண்ணும் பொழுது காசு பணத்தை கொடுத்து அவங்க அவங்கள ஒரு சந்தோஷமா அது ஒரு மாதிரி அவங்க அவங்களை எப்படி அந்த குணாதிசயத்தை சொல்றதுன்னு தெரியல. நல்லா ஃப்ரீயா நல்லாதான் இருக்கிறாங்க, ஜாலியாதான் இருக்கிறாங்க, அதுவும் எனக்கு தெரியுது. பொதுவா எல்லாரு வீட்லயுமே எல்லாருமே சொல்ல வர அது ஒரு மாதிரி
1: வித்தியாசமா இருக்கு.
0: அதான் அந்த பழைய காலம் மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் அந்த கருத்துக்களை பரிமாறிக்கிறதோ ஒரு தெரியறதையோ தெரியாததையோ.
1: ஆமா, இப்ப அது குறைஞ்சு போச்சுல்ல?
0: அது குறைஞ்சு போச்சு. நான் அதுக்காக லைஃப் ஸ்டைல் மாறி போச்சுங்கிறதும் தெரியுது. இருந்தாலும் அது வந்து எனக்கு அது சவாலாதான் எனக்கு தோணுது.
1: புரியுது புரியுதுமா, நன்றி நன்றி. அதாவது வாழ்க்கையில நம்ம என்னென்னமோ செய்ய முயற்சி பண்ணுவோங்க, சவால் எல்லாமே சவால் தான், எல்லாருக்கும் சவால் தான், நம்ம அதை கடந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனா கூட இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கும் பொழுது, நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது அது கொஞ்சம் சவாலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராஜலட்சுமி. நீங்களுமே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அண்ட் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தினமும் ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி செய்யும் போது அதுல ஏதோ ஒரு சுலபம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, இந்த டைம்க்கு இதை செஞ்சா இதை முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா வேலைக்கு போயிட்டு வர பெண்கள் வீட்டுல ஒரு நாள் இருந்தாலும் ரெண்டு நாள் இருந்தாலும் அதுல ஸ்பிளிட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ணப்போ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அன்னைக்கும் ஒரு வேலை புதுசா வரும். அப்ப உண்மையாவே அது சவால் அங்க அதிகமா இருக்கு மாதிரி தானே தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? கால் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4. முன்னாடி மறக்காம 0-44 சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்காகவே கண்ணா திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. திபு நினான் தாமஸோடைய இசையில திபு நினான் தாமஸ் பாடியதுதான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 12:30 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வாசப்படி இருக்கு. அதுல ஒரு பெண் வந்து காலையில எழுந்து ஒரு 6 மணிக்கு அலாரம் அடிக்குது அப்படின்னா அவங்களுடைய வேலை வீட்டில் மட்டும்தான். சொன்னாலாம் ஞாபகம், அவங்களுடைய வேலை வீட்டில் மட்டும்தான். வீட்டில் 6 மணிக்கு எழுந்திக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 12 மணி வரைக்கும் பரப்பர பரப்பரன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகும், ஒரு 4 மணிக்கு அப்படியே நிதானமாக எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 மணிலேருந்து அங்கே வந்து ஓட ஆரம்பிக்கும். அதுவே இன்னொரு வீட்டில் வேலைக்கு போகிற ஒரு பெண்மணி இருக்காங்கன்னா, காலையில் ஒரு 6 மணிக்கு அவங்க வீட்டிலருந்து கிளம்பணும் அப்படின்னா ஒரு 5 மணிக்கே அவங்களுடைய முழிப்பு இருக்கணும் இல்லை. 5 மணிக்கு எழுந்து எல்லாத்தையும் செஞ்சு கூடவே கிளம்பி அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போய் அங்கே போய் ஓடு ஓடுன்னு ஓடி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த வீடு அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் இருக்க பெண்மணி ஆஃபீஸில் போய் ஓடிட்டுருப்பாங்க, அதே பரபரப்பு அங்கே இருக்கும். திருப்பி வருவாங்க, அவங்க நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் அந்த ஓட்டம் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லை. அப்போ எது சவால்? வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சவாலாக இருந்தாலுமே சில இடங்களில் அங்கீகாரம் கிடைக்காத போது அந்த சவால் உண்மையாகவே நமக்கு பெருசாக இருக்குல்ல. நீங்களுமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம், பெரும்பாக்கத்துலேருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி சொல்லுங்கம்மா.
1: வேலைக்கு போகிறதான் மேடம் சவால்.
0: ஓகே, எப்படி நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா?
1: இல்ல, நான் ஹோம் மேக்கர் தான். ஆனா வேலைக்கு இப்ப நமக்கு முடியல, ஹோம் மேக்கரா இருக்கேன், ஏதாவது ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஆனா அவங்களால அது பண்ண முடியாது, டாஸ்க் முடிக்கணும்னா அவங்களுக்கு மென்டல் பிரஷரும் ஜாஸ்தி,
0: பிசிக்கல் பிரஷரும்,
1: டிராபிக்ல போய் ரீச் ஆகுறதுன்னா
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: சசிகலா.
0: சசிகலா, அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைக்க முடியுமா?
2: குறைச்சிட்டேன்.
0: ஓகே சொல்லுங்கம்மா.
2: குறைச்சிட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: நான் வந்து வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வர்றதுதான் சவாலா இருக்குது மேடம்.
0: ஓகே.
2: ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து வெளியில போனோம்னாலுமே இப்ப வந்து பஸ் கிடைக்கிறது,

0: பஸ் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து வெளியில போனோம் போயிட்டு ஒரு ஒரு வெளியில போயிட்டு சேஃப்டியா வீட்டுக்கு வர்றதுன்றதே ஒரு பெரிய சவால் தான் மேடம். அதுவே
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா வேலை வெளியில போய் நம்ம வேலை செய்யறோம், ஆனா அந்த வேலைக்கான
0: அந்த இடத்துல வந்து வேலை செய்யும் போது ஒரு இப்போ ஒரு ஒரு வீட்டு வேலையே செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை வந்து கரெக்டா செய்யணும். அது கரெக்டா செஞ்சு அதை செஞ்சிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
1: ஆமா ஆமா
0: ஆமா, இது சரியில்லை அது சரியில்லை இப்படி செய்ய அப்படி செய்யணும். அதுவே நம்மளுக்கு ஒரு சவால் தானே.
1: சவால் தான் கண்டிப்பா, அதுதான் நான் கேட்க வந்தேன். நம்ம வேலை செய்யறத விட
0: இருந்தாலும் வெளியில போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர்றது அதுவும் ஒரு சவால் தான்.
1: சவால் தான். ஓகேம்மா, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
1: சொல்லுங்க தேவிகா.
2: வேலைக்கு போறவங்க தான்மா கஷ்டம். வேலைக்கு போறவங்க தான் சவால். ஆமா, அதாவது நம்ம வந்து வீட்டு வேலைன்றது இன்னைக்கு செய்யலாம், இல்ல இன்னைக்கு செய்ய முடியலன்னா அப்புறம் தள்ளி வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஆனா ஆபீஸ்ல போயிட்டு நீங்க அந்த மாதிரி இருக்க முடியாது. வேலையை செய்து முடிக்கணும்னா நீங்க கண்டிப்பா அந்த நேரத்துக்கு
1: முடிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா.
2: ஆமா, அதே நேரம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வீட்டு வேலைன்றது நம்ம மகாராணி மாதிரி நம்ம இஷ்டம். வெளியில போய் செஞ்சா வெறும் ராணி மாதிரி, அவங்கள தப்பா சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க மத்தவங்க தான் அவங்களுக்கு அடிமை மாதிரி அவங்க வேலை வாங்குவாங்க.
1: ஆமா,
2: புரியுது
1: கண்டிப்பா புரியுது எனக்கு. வீட்டுல இருக்கும் பொழுது நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இந்த வேலை செய்யலாம்னா செய்ய முடியும். ஆனா ஆபீஸ்க்கு போறோம், வழியில எந்த வேலையா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் அதை அங்க செஞ்சு முடிக்கணும்னா செஞ்சு முடிக்கணும்.
2: ஆமா ஆமா, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பதில் சொல்லணும்
1: கண்டிப்பா.
2: ஆனா ஆனா நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஒண்ணுமே இல்லாத 10 ரூபாய்க்கு புரோஜனம் இல்லாத ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நம்ம தான் நம்ம சொல்றதுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம இஷ்டம் போல நம்ம செஞ்சுக்கலாம். நம்மள வந்து யாரும் ஒரு கேள்வி கேட்க போறது இல்லையா, இந்த வேலை செய்யல, இந்த 8 மணிக்கெல்லாம் நீ சாமான் தொலைக்கு வைக்கணும், வைக்கலன்னு கேட்க போறது. நம்ம ஏன்னா 10 மணிக்கு தொலைக்கலாம், இல்ல 7 மணிக்கே கூட ஏந்து தொலைக்கலாம் சீக்கிரமா, அது நம்ம சௌகரியம். அப்படி இருக்கும்போது வேலைக்கு போறவங்க தான்மா கஷ்டம்.
1: ஓகேமா ஓகே, நன்றி நன்றிமா.
2: நன்றிமா, நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: அண்ணா இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: மாலினி தேவி சொல்லுங்க.
3: காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரிச்சு எல்லா வேலையும் இப்ப நைட்டு வந்தாங்க, நைட்டு எல்லா வேலையும் பாத்து முடிச்சுட்டுதான் அவன் வேலையை பாப்பாங்க. காலையில என்ன செய்யணுமோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அவசர அவசரமா கிளம்பணும், கிளம்பணும். குழந்தைங்க கொஞ்சம் ஓரளவு உழந்துட்டுதான் ஒண்ணும்
1: பிரச்சனை,
3: கொஞ்சம் இப்ப எல்கேஜி யுகேஜி படிக்கிறதா அவங்கள தயார்
1: பண்ணணும்.
3: ரெண்டு பேரும் சேர்ந்தாலுமே கொஞ்சம் அவங்களுக்குதான் சவால், அது ரொம்ப சவால்.
1: ஏன்னா
3: நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஏதோ நம்ம வச்சா வீட்டுல இருக்கவங்க ஏதோ
1: மாலினி தேவி மனசுல இருந்து பொங்கி எழுந்துட்டீங்க. ஓகேமா, நன்றி. உண்மையாவே காலம் மாற்றம் எந்த மாதிரி இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கு கேக்கும்பொழுது.
3: ஆனா வீட்டுல ரெண்டு பேரும் வேலை பாக்குறது, ரெண்டு பேருமே எல்லா வேலையும் பகிர்ந்து செய்யறது, இருந்தாலும் ஒரு பரபரப்பு அவங்களுக்கு தான் கொஞ்சம்
1: நன்றிமா நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: போயிருக்கலாம், எதுக்கு தேவையில்ல. அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஆள் போனா போதும் குடும்பத்துல அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதுவும் மெயினா ஜென்ஸ் தான் போவாங்க, லேடிஸ் எல்லாம் என்ன வரலாம்.

0: அப்படிதான் இருந்தது. அதனால அந்த காலம் எனக்கு 50 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதனால நம்ம அந்த காலத்துல இருந்ததுனால நமக்கு அப்படியே சரி அப்பவே நம்ம அடம் பிடிச்சு போயிருக்கலாம். வேண்டாம் அப்பா சொல்றாரு, வேண்டாம் அப்பாண்ட மாமாவதான் சொல்றேன்,
1: போய்
2: உண்மையாவே தெரிஞ்சிருக்கும் எது அதிகமா சவாலா இருக்கு அப்படின்னு சொல்லி.
1: ஆனா வேலைக்கு போறதா சவால் தெரியுது. 4 sisters நாங்க.
2: ஓகே.
1: 3 பேர் வேலைக்கு போறாங்க, எல்லாம் ஹெல்த் இஸ்யூஸ் இருக்காங்க மேடம். 35 வயசுலயே கர்ப்பம் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு இல்லையா, வேலை வெளியில வேலை
2: வாழ்க்கையில எவ்ளோ சவால்கள் இருக்கு இல்லங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
2: ராணி சொல்லுங்க.
3: அது ஒர்க் பண்ணிக்கிட்டே பிள்ளைங்களையும் கூட சேர்த்து கூட்டு போறது நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதாவது பிள்ளைங்கிட்டையும் ஷேர் பண்ணி நீ இதெல்லாம் எடுத்து வச்சிரு, இதை எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறது ஒரு போர்க்களம் மாதிரி அந்த டைம்ல இருந்தாலும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன், அந்த இதை நினைக்கும் போது எனக்கு ஆசையா இருக்குது. அப்படி இருந்தோம், எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு. அப்ப பிஸியா இருக்கும், நல்லா காலையிலேயே முடிச்சு
2: கிளம்பி
3: எல்லாம் எடுத்துட்டு போறது, அப்புறம் பையனை மிரட்டியே சாக்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு பேக் எல்லாம் தூக்கி கரெக்டா எடுத்து வச்சுட்டு போறது. இப்ப வந்து அந்த இது கூட, அந்த டிசிப்ளின் கூட அஃபெக்ட் இல்லை. அப்ப எல்லாம் நல்லா சுறுசுறுப்பா அப்படி இருப்பான், காலையில எழும்புறது அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்படி இருந்தா நல்லாதான் இருக்கும்.
2: ஆனா நீங்க அப்ப மல்டி டாஸ்கிங்கும் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து ஒரு அமைதியான ரிட்டையர்ட் ஆயிட்டனால ஒரு ஒரு ஏதோ ஒரு அமைதி இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, எது உண்மையா சவாலா இருந்துச்சு உங்களுக்கு?
3: அது சவாலா இருந்தது, ஆனா மன நிறைவா இருந்தது.
2: நிறைவா இருந்தது.
3: ஆமா, இது வந்து ஒரு மாதிரி டல்லடிச்ச மாதிரி, அந்த பிரிஸ்க்னஸ் இல்ல,
2: இல்ல
3: ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். கஷ்டம் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும், பெயின் எல்லாம் உண்டு. அப்புறமா அது அது நல்லா இருக்கும், எக்கானமி எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருந்தது. ஆனா இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி அடி சோகமா போற மாதிரி இருக்குது.
2: கரெக்ட். ஆனா நீங்க சவாலியே ரசிச்சு புடிச்சு செஞ்சதுனால உங்களுக்கு உண்மையாவே அந்த தருணம் ஒரு நல்லா இருந்த மாதிரி இருந்தது இல்ல உங்களுக்கு?
3: ஆமா ஆமா, நல்லா இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் இப்ப ரீகால் பண்ணும்
2: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.
4: நான் வந்து சலிக்கவே மாட்டேங்கம்மா. எதுக்கு
2: சலிக்கணும்?
4: சவால் இருக்கு, ஆனா என்னன்னா ஒரே வேலையை பார்க்க கூடாது, சலிப்பு தான் வரும்.
2: நீங்க சொல்லுங்க, எது ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யறது கஷ்டமா இல்ல வீட்ல வீட்டை நிர்வகிக்கிறது சவாலா?
4: அதாவது ஆபீஸ்க்கு போறது வந்து கஷ்டம்தான், வீட்டுல வீடாவது நமக்கு தெரியும் என்னென்ன வேலை
2: என்னென்ன
4: பாக்கணும், இந்த சமையலை பண்ணணும், இந்த தையலை தைக்கணும். அப்படி இல்லைன்னா சேத்த நேரம் படுத்துக்கறலாம், ஓய்வு எடுத்துக்கறலாம், இல்லைன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம்.
2: கண்டிப்பா.
4: அப்படியா ரொம்ப போர் அடிச்சதுன்னா தோழி வீட்டுல போய் அரைச்சி அடிக்கலாம்.
2: ஆனா நீங்களே ஒரு ஒரு பாயிண்டா குடுத்துட்டீங்க, இதெல்லாம் இருக்குங்க வீட்டுல இருக்க பொழுது.
4: வீட்டு வேலை பாக்குறது இதுதான் ஈஸியான வேலை தான், ஏன்னா அந்த வேலைதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுல நிறைய அனுபவம் தெரிஞ்சிருக்கும்ல.
2: கண்டிப்பா.
4: இப்படி எல்லாம் பலவிதமா செய்யும் போது, இயற்கை ரசிக்கும் போது, அப்படியே போய் வாக்கிங் விளையாடுற போது அது சவால் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த ஆபீஸ் ஒர்க் பாக்குறது பத்தி எல்லாம் அது பெரிய சவால் தான்.
2: பாவம்,
4: எவ்வளவு கஷ்டம். காலையில எந்திரிச்சு அந்த டியூட்டிக்கு போகணும், கரெக்டான டயத்துக்கு போகணும், நல்லா பேசணும். இப்ப உங்களே எடுத்துக்கோங்க,
2: கரெக்டா
4: நாங்க பேசுறதெல்லாம் வச்சு நீங்க அதுக்கு மறு இது பதிப்பு பண்ணணும், அப்புறம் நீங்க குவஸ்டின் எடுக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன்னு பொது அறிவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதே நீங்க இதுல உள்ள நுழைய முடியும். இல்லைன்னா நாங்க கொஞ்சம் ஏதாவது ஏடா கூடமா பேசும்போது நீங்க அதை சமாளிக்கணும். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் தடுமாறினீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு உள்ள ஒரு இது மதிப்பு இருக்காது இல்லையா?

0: அப்போ நீங்க வந்து வேலைக்கு போற எல்லா பெண்களையுமே நான் பார்த்து ரொம்ப வியப்பேம்மா. இல்லத்தரசியா இருக்கிறது ஈஸி, வேலைக்கு போற பெண்கள் பாக்குறத ரொம்ப ஒரு கஷ்டம். வீட்டையும் வந்து பாக்கணும், உடனே டக்குன்னு வந்து படுத்து தூங்கிட முடியாது. தூங்கிட்டா மாமியார் ஒரு பக்கம் திட்டுவாங்க, நாத்தனார் ஒரு பக்கம் திட்டுவாங்க, அவங்களே இல்லைனாலும் வீட்டுக்காரே திட்டுவாரு.
1: புரியுதுமா? புரியுதுமா? நன்றி நன்றி நன்றி.
0: அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால இல்லத்தரசியா இருக்கிறது ரொம்ப வெளியில போய் ஆபீஸ் ஒர்க் பாக்குறவங்க புறமே திறமைசாலிகள் ரொம்ப புதுமை பெண்கள் சிங்க பெண்கள்.
1: தேங்க்யூ தேங்க்யூமா, இவ்வளவு விஷயம் நீங்க பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சியில சூரரை போற்று திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. எஸ் ஜி வி பிரகாஷோட இசையில ஜி வி பிரகாஷ் மற்றும் ஹரிஷ் சிவராம் கிருஷ்ணன் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: போடு
1: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh.
0: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 12:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்விசிபிள் விமன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தில் பெண்களுடைய அன்பெய்டு ஒர்க், வீட்டு பொறுப்புகள், சொசைட்டியில் பெண்களுடைய உழைப்பு எப்படி கணக்கில் வராமல் போகுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த புத்தகத்தில் பேசியிருப்பாங்க. புத்தகத்தை தாண்டி நமக்கே தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம்ப்பா, ஆனால் அதுக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. சவால் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும், ஆனால் அது வேலைக்கு போகும்பொழுது அந்த சவால் இருக்கா, இல்லை வீட்டை நிர்வகிக்கும் போது அந்த சவால் இருக்கா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தோம். நேர்கள் நீங்களுமே கால் பண்ணலாம், 298600038 அல்லது 299-525-554. முன்னாடி மறக்காமல் 044 சேர்த்துக்கோங்க. உண்மையாகவே சவால்னா என்னங்க? வேலைக்கு போகும்பொழுது ஓகே அது ஒரு மாதிரி சவால் இருக்கும், வீட்டில் இருக்கும்பொழுது ஓகே அது ஒரு மாதிரியான சவால் இருக்கும், ஆனால் உண்மையாகவே அது சவால்னு எப்போ நமக்கு தெரியும் தெரியுமா? நம்ம செஞ்ச வேலைக்கு ஒரு பாராட்டு அது கிடைக்காத போது, அட இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம், இவ்வளோ மெனக்கெட்டிருக்கோம் நம்ம, அதுக்கான ஒரு பாராட்டு இல்லையே, ஒரு சின்ன பாராட்டு கூட நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே உண்மையாகவே அது ஒரு பெரிய பேர்டன் மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி அங்கீகாரம், இந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன், இதுக்கான அங்கீகாரம் எனக்கு தானே கிடைக்கணும், ஆனால் எனக்கு கிடைக்காம அது வேறு எங்கேயோ போதே அப்படின்னும் பொழுது அங்கே உண்மையாகவே ஒரு பேர்டன் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின நிறைய பெண்கள் நிறைய விஷயமான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க, எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பல பெண்கள் வேலைக்கு போகிறது தாங்க கஷ்டம், அதுதான் உண்மையாகவே சவாலாக இருக்குது, நான் பார்க்குறல அப்படின்னு ரொம்ப இயல்பாக பேசியிருக்கீங்க. அப்போ காலம் மாறி தானே இருக்குது. ஆ, நான் செய்கிற வேலை தான் பெருசு, நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசாமல் இல்லைங்க, நம்ம பார்க்குறோம்ல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், இல்லை முன்னாடி பேசின நேயர் மாதிரி அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஜாலியாக அரட்டடிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதை தாண்டி வேலைக்கு போகிறவங்களுக்கு அது உண்மையாகவே வந்து ரெண்டு வேலை செய்யணும். அவங்க வீட்டில் இருக்கும்பொழுதும் ஒரு மாதிரி இருக்கும், வேலைக்கு போகும்பொழுதும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சவால் அவங்களுக்கு தான் அதிகம் அப்படின்னு ரொம்ப இயல்பாக பேசியிருக்கீங்க. காலத்துடைய மாற்றம் ரொம்ப அழகாக இங்கே பிரதிபலிச்சிருக்கு. உண்மையாகவே இந்த மாதிரி விஷயங்கள் கடந்து போய் நம்ம நிறைய சாதிச்சிட்ருக்கோம், தொடர்ந்து சாதிப்போம், பல விஷயங்கள் செய்வோம். அதுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருப்போம், பிடிச்ச வேலையை சந்தோஷமாக செய்வோம். ஓகே.

இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்காக எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் காத்துட்டு இருக்கு. அனிருத்தோடைய இசைகளா வாலியோடைய வரிகள்ல மோஹித் சௌஹான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் கேட்டுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூள். அடுத்து நான் உங்களை 2 மணிக்கு வந்து சந்திக்கிறேன்.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்கேன்?

0: எங்கம்மா என் கண்ணுக்கு யாரும் தெரியல?
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன், லைட், டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேன், லைட், டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
1: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கேன். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் அஜய் ஆனந்த். இந்த ஒரு மணி நேரம் திரைக்கால நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் கேட்க போகிறீங்க. அந்த வருஷத்தில் முதல் பாடலாம் உங்களுக்காக மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுள்ளு.

ஒரு மணி 6 நிமிடம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கேன். திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் வாலிவுட் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

ஒரு மணி 11 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கேன். திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்து தான் உங்களுக்காக என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையில் கண்ணதாசனோட வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

1:16 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக நினைத்ததை முடிப்போம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதனோட இசையில் பாலிவுட் வருகளில் TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசுல்லா குரலில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

1:28 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்காலம் நிகழ்ச்சியில் நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து ஜி ராமநாதன் அவர்களோட இசையில் பாலசுப்ரமணியம் அவர்களோட வரிகளில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசுலா குரலில் ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

அணிஞ்சிருக்கீங்க, அழகழகான பாட்டெலாம் கேட்டுருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக மட்டத்துக்குள் சத்திரம் திரைப்படத்திலேருந்து இளையராஜோட இசையில் பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் சசிரேகா மற்றும் எஸ் ஜானகி குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

1:37 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். திரைகாணம் நிகழ்ச்சியில் 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக பராசக்தி திரைப்படத்திலிருந்து சுதர்சனம் அவர்களோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
3: என்ன?
4: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: ஒரு மணி 42 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலேருந்து விஷ்ணுநாதன் ராமமூர்த்தியோட இசையில், மருதகாசியோட வரிகளில், ராஜா மற்றும் பீசஸில் குரலில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுவுள்ளு.

0: ஒரு மணி 46 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து விஷ்ணுநாதன் ராமமூர்த்தியோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் குரல் ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதுள.
1: என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

0: 1:50, 50 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக எது நீச்சல் திரைப்படத்திலிருந்து குமார் அவர்களுடைய இசையில் வாலிவுட் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசுலா குரல் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.
1: சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

திரைக்கரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் 60-70 வெளிவந்த பாடல் கேட்டு ரசிச்சிருப்பீங்க நம்புறேன். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக அவள் ஒரு தொடக்கதை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் இதமாக இசையாய் பல பாடல்கள் கேட்க போகிறோம். அதில் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து இளையராஜோட இசையில வாலியுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டு நெஞ்சிருங்க.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
1: நேரம் 12:00. நேரம் 2:12 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ்ல தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், என்ன பாடல் கேட்டு முடிச்சோம் அப்படின்னா, வெற்றிவேல் திரைப்படத்து வாட்டர் வெற்றிவேல் திரைப்படத்துல இருந்து இளையராஜாவோட இசையிலா வாலியுடைய வரிகள்ல மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தான் கேட்டு முடிச்சோம். அடுத்து என்ன பாட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னா, உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், இளையராஜாவோட இசையில வாலியோடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க.

0: இன்னா வெயிலு.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக் எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்ணுல

0: சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
0: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், ரெயின்போ மெலடிஸோடைய அடுத்த பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் SPP பாடிய பாடல் கேட்கலாமா?

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் நிறைவு பாடலா உங்களுக்காக செந்தூர பாண்டே திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய இசையில வாலியுடைய வரிகள்ல மனோ மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டில் இதுவரை 10,33,00,000 வேளாண் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் குதிர்ராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்.

0: 3:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதில் முக்கியமாக புரத சத்து தேவைகள், அதாவது புரோட்டீன் தேவை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அது எடுத்துக்கிற விதம் சரியா, இல்லை அதை பற்றின இருக்க மித், இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம தெளிவாக பேச போகிறோம். நம்ம கூட குடல் இறப்பை அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் பேராசிரியரான டாக்டர் பிரபுதாஸ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க டாக்டர்?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம புரோட்டீன் பற்றி பேச போகிறோம். அதில் முக்கியமாக குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, அண்ட் அதையும் தாண்டி ஜிம் போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்க போடுது போதில்ல டாக்டர்?
1: கண்டிப்பாக.
0: ஓகே, நேர்களே நீங்களுமே டாக்டர் கிட்ட நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 2986-0038 அல்லது 2195205544 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காமல் 0444 சேர்த்துக்கோங்க. டாக்டர், புரோட்டீன் முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் இந்த புரோட்டீன் அப்படின்றது எப்படி மாறும் டாக்டர்?
1: ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லைஃப்க்கு ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக தேவை. ஃபார் அன் ஆவரேஜ் அடல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, மிடில் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 1 gram per kg பாடி வெயிட். அப்படின்னா ஒரு நபர் வந்து ஒரு 50 kilo இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் படி 1 gram அப்படின்னு பார்த்தா 50 grams ப்ரோட்டீன்ஸ் டெய்லி எடுக்கணும். அதான் பேசிக் ஒரு கால்குலேஷன்ஸ். பட் ரெண்டு எக்ஸ்ட்ரீம், பிறந்த குழந்தைக்கு அவங்களோட வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, உடம்போட வளர்ச்சின்னு தேவை. அதனால் அவங்களுக்கு ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக தேவை, 1.2 grams அதிகம். எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, போஸ்ட் மெனோபாசல் லேடிஸ்க்கும், அது இல்லாமல் வயதுக்கு, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கும் ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக தேவைப்படும்.

0: ஓகே ஓகே. ஸோ ப்ரோட்டீன் வந்து நிச்சயமாக எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் தேவை, ஆனால் அது வந்து இந்த மாதிரியான அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பொறுத்து அது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு.
1: மாறிக்கிட்டே இருக்கும்.
0: ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்டம் நம்ம வயசானவங்க கிட்ட இருந்து வருவோம். முதியவர்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்றதே ரெண்டு இட்லி தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க வயசாக. ஆனால் அவங்களுக்கே அதிகமான ப்ரோட்டீன் தேவைப்படுது டாக்டர்.
1: ஆக்சுவலி ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு தெரியும். ப்ரோட்டீன்ஸோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளோட மசில் பில்டிங். மசில் பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் இஸ் எ ரிசர்வாயர் ஆஃப் ஸ்ட்ரென்த். அப்போது வயதாக வயதாக என்ன ஆகும்னா அவங்க வந்து அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாதனாலையும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணாதனாலையும் அவங்களோட மசில் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே இருக்கும். வீக் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ குறைய ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் அவங்களோட கார்போஹைட்ரேட்ஸை போகுதே தவிர, பட் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா அந்த சின்ன அளவு சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்களுக்கு மசில் வீக்னஸும் இருக்கு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடோட ஊட்டச்சத்தும் கிடைக்காதனால தே ஃபீல் வெரி வெரி வீக். ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால ஓல்ட் ஏஜ் ஷுட் ஹேவ் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்.
0: ஓகே ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ
0: சார், கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா?
2: ஹலோ, டாக்டர் பிரபு சார் இருக்காங்களா?
1: வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர் பிரபுதாஸ் பேசுறேன்
2: சார். வணக்கம் சார். சார் நான் என் பேர் மனோகர், நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
2: சார் இப்போ ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து எப்படி வெஜிடேரியன் சோர்ஸாக நம்ம எடுத்துக்கிறது சார்? ஆக்சுவலாக
1: ஆக்சுவலி வெஜிடேரியன் சோர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போதே உங்களோட நார்மல் லெக்யூம்ஸ் இருக்கு இல்லையா, பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ், அதாவது நம்மளுக்கு பருப்பு வகைகள், அதுலேயே ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. காமனாக நீங்கள் எடுக்கிற மில்க் எடுக்கிறீங்க அப்படின்னா பாலில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பன்னீர், சோயாலையும் ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கு.
2: ஓகே சார், ஓகே சார். ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்துக்கணும் அது மாதிரி அதாவது இருக்குங்களா?
1: ஆக்சுவலி அதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு நாளைக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெயிட் வந்து ஒரு 60 கிலோஸ் இருந்ததுன்னா 60 கிராம் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது அதோட நார்மல் கால்குலேஷன்ஸ். பட் அந்த 60 கிராம்ஸ் அலந்தளந்து எடுக்கிறது ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக சாத்தியக்கூறு இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த காமன் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் உங்களோட ஃபுட்டு வந்து இட்லி அப்படி சாம்பார் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நார்மலாக நீங்கள் இட்லி நம்ம இதில் எப்படி ஹேபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்லி நிறையா இருக்கும், சாம்பார் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஏஜ் குரூப்பு ஷுட் பி ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லிக்கு நிறைய ஒரு ஃபுல் கப் ஆஃப் சாம்பார், அதில் தால் உங்களோட வகைகள் கண்டிப்பாக அதில் சேர்ந்தே இருக்கும். அது கூட ஒரு கப் ஆஃப் மில்க், அது வந்து ப்ரோட்டீனோட ஒரு குட் சோர்ஸ். அது கூட வந்து உங்களோட வேக வச்ச ஏதாவது ஒரு சன்னா கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு மீலில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் டைம்லையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ ஒரு சுண்டல் எடுக்கிற ஹேபிட் ரெகுலராக வச்சுருந்தீங்கன்னா அதுவும் உங்களோட அன்றாட ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட்டை மீட்டப் பண்ணிடும்.
0: தேங்க்யூ சார், அவருடைய கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க டாக்டர். அடுத்தனே இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
3: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமர் பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசலாங்களா?
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: டாக்டர் வணக்கம். சராசரியா ஒரு மனிதனுக்கு 0.8 கேலரியோ இல்ல 100 கிராம் கேலரியோ ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அது என்னென்ன உணவுகள்ல இந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு, எந்தெந்த உணவுகள் சாப்பிட்டா இந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமா வரும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, நான்வெஜ் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி மீட் வெரைட்டிஸ், ஃபிஷ்ல வந்து மத்தி மீன்ல ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கு. வெஜிடேரியன்ஸ்ல எக்ல வந்து கண்டிப்பா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இப்போ வீகன் சோர்ஸ் அப்படின்னு எடுக்கிறாங்களே, கொஞ்சம் பேர் பால் எடுக்க மாட்டேன்னு போது சோய் இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஆல்மண்ட் மில்க்ஸு, சோய் மில்க் எல்லாம் இருக்கும் நார்மல் மில்க் இல்லாமல், அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற நார்மல் பருப்பு வகையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பன்னீர் அப்புறம் நம்மளோட கீரை வகைகளில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது.
3: ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பராக சொன்னீங்க, நன்றி.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. டாக்டர் இப்போ இந்த வெஜ் பத்தியும் பேசியாச்சு, நான்வெஜ் பத்தியும் பேசியாச்சு, பட் ஒரு மித் இருக்குல்ல டாக்டர், வெஜ்ல வந்து கம்மியான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, நான்வெஜ்ல தான் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: ஆக்சுவலி நான்வெஜ் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் என்னன்னா அதோட அளவு சாப்பிட்றது வந்து உங்களுக்கு கம்மியா இருந்தா கூட ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும், அதுதான் அதோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா சிக்கனோட அளவு ஓரளவுக்கு அந்த கிராம் கணக்கு அதிகமாக மீட்டப் ஆயிடும். எக்லையும் உங்களுக்கு ஈஸியாக மீட்டப் ஆயிடும் டு சம் எக்ஸ்டென்ட், ஃபிஷ்லையும் ஈஸியாக மீட்டப் ஆயிடும். வேற வெஜிடேரியன் சோர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது உங்களோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால தான் உங்களோட வெரைட்டி ஆஃப் ஃபுட்டில் அதை வந்து

0: பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பொரியல் எடுக்கும்போது வெறும் காய்கறி மட்டும் இல்லாமல் அந்த காய்கறியோடு சேர்ந்து ஏதாவது ஒரு பருப்பை நம்ம வேக வச்சு கூட பொரியல் ஆட் பண்ணிட்டோம்னா பொரியலில் ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சிரும். கூட்டு
1: அப்படின்னு
0: எடுத்தீங்கன்னா வெறும் புடலங்காய் மட்டும் இல்லாமல் கூட ஒரு பருப்பு வகை சேர்த்துட்டிங்கன்னா அதில் ப்ரோட்டீன்ஸ் ஆட் ஆகிடும். சாம்பாரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். அது கூட உங்களுக்கு வந்து பன்னீரில் ஒரு சைட் டிஷ்ஷோ இல்லை சோயாவில் ஒரு சைட் டிஷ்ஷோ வச்சுக்கிட்டிங்கன்னா கூட தயிரோடு உங்களோட மீல் முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ப்ரோட்டீன் தேட வேண்டியதில்லை. ப்ரோட்டீன் ஃபுட்லேயே எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும்.
1: ஓகே டாக்டர். ஸோ நேர்களை நீங்களுமே கண்டிப்பாக டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 2986000038 அல்லது 2952055544 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். முன்னாடி மறக்காமல் 0444 சேர்த்துக்கோங்க. டாக்டர், இப்போது நம்ம ப்ரோட்டீன் அப்படின்னு பேசும்பொழுது எல்லா ஏஜ் கேட்டகரி பற்றியும் பேசிட்டோம், ஆனால் ஜெண்டர், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா டாக்டர் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுல?
0: சரி, வெயிட் படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ ஒரு ஆவரேஜ் ஃபீமேல் ஒரு 60 கிலோஸ் இல்லை ஒரு ஆவரேஜ் மேல் 60 கிலோஸ் மிடில் ஏஜில் இருக்கும்போது இட் டசன்ட் மேக் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு பெண்பால் இனத்துக்கு இருக்கும் அப்படின்னா ப்ரெக்னென்சி டைம் லாக்டேஷன் பீரியட் அப்போது அவங்களுக்கு ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக சராசரி பெண்ணை விட சராசரி ஆணை விட அதிகமாக தான் தேவைப்படுது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகிற மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் அதே இண்டிவிஜுவல் ஏதாவது ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை ப்ரொஃபஷனல் பாடி பில்டிங்லோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும்.
1: ஓகே ஓகே டாக்டர். சரி, அடுத்தனே இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து?
2: மேம் வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுகிறேன். மேம்
1: டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சந்திரசேகர்.
2: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கறது வெளியில இருந்து, அதாவது உணவுகள்ல இருந்து இல்லாம பவுடர் மாதிரியோ ஷேக் மாதிரியோ எடுக்கிறதுனால அதிக அளவுல எடுக்கிறதுனால இந்த கிட்னி பாதிப்பு அப்படிங்கறது வருது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதிகப்படியான அந்த ப்ரோட்டீன் இன்டேக்கோடைய அந்த ஹசார்ட்ஸ் என்ன, அது ஒண்ணு பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது டாக்டர், இந்த மீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக வெஜிடேரியன்ஸ் அப்படிங்கறத எடுக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு அந்த பாடி பில்டிங் பண்ணதுக்கு அதிக அளவிலான ப்ரோட்டீன் தேவைன்னா என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது நான்வெஜ் கண்டிப்பா எடுத்தாகணுமா மசில் பில்ட் பண்ணோம்னா?
0: ஓகே, ஸோ முதல் கேள்வி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். கிட்னி பாதிப்பு வருமா அப்படின்ற கேள்விக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு கிட்னி பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ப்ரோட்டீன்ஸ் கரெக்டான உங்களோட அளவு எது எந்த சோர்ஸாக இருந்தாலும் வெஜிடேரியன் சோர்ஸாகவும் நான்வெஜ் சோர்ஸாகவும் இருக்காது. பட் அதே இண்டிவிஜுவலுக்கு ஏதாவது ஒரு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்ளி இந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் கரெக்டாக அந்த டாக்டர் அளவுகோல் இல்லாமல் இவங்க மாறி எடுத்தாங்கன்னா ப்ராப்ளி கிட்னி பாதிப்பு அதிகமாகிறதுக்கோ இல்லை இருக்கிற டேமேஜ் ஆன கிட்னி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஆகிறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இரண்டாவது அவங்க கேட்ட கேள்வி வந்து அனிமல் சோர்சஸ் விட வெஜிடேரியன் சோர்சஸில் ப்ரோட்டீன் இருக்காங்க, ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவலான சோர்சஸ் இருக்குது. அண்ட் வெஜிடேரியன்ஸில் பாடி பில்டர்ஸ் ஆக முடியாதுன்னு கிடையாது. சரி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, பாடி பில்டிங் அப்போ என்ன நடக்குது, அவங்களுக்கு ஏன் ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். ஃபார் எக்ஸாம்பிள், பாடி பில்ட் பண்ணுறீங்க, ஒரு ஹெவி வெயிட் தூக்குறீங்கன்னு வச்சிங்களேன், தூக்கும் போது என்ன ஆகுனா அந்த மசில் அந்த இடத்துல சின்னதாக கிழியப்படுது, இட் டேர்ஸ். அப்போ டேர் ஆகும்போது வந்து நம்மளுக்கு வலி வருது, அதனால தான் நோ பெயின் நோ கெயின் அப்படின்றோம். அந்த வலி வந்த இடத்துல போய் திருப்பி அந்த மசில் பில்டப் பண்ணுறதுக்கோ அது ரிப்பேர் ஆகிறதுக்கோ ஒரே விஷயம் தேவைன்றது ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்தால் மட்டும்தான் அந்த மசில் டேமேஜ் ரிப்பேர் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோன்னே ப்ரோட்டீன்ஸ் மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், மறுபடியும் அதில் போய் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கும்போது அந்த மசில் மாஸில் போய் ப்ரோட்டீன்ஸ் பில்டப் ஆகும்போது உங்களுக்கு மாஸ் பல்க் நிறைய கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல வந்து உங்களோட ஆர்ம்ஸ் வந்து ஒரு 20 இன்ச் இல்லை 18 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வெயிட்ஸ் பண்ணி பண்ணி ப்ரோட்டீன் சாப்பிடும்போது அந்த இன்ச்சஸ் அளவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான அளவு இருக்கிறதுனால தான் ப்ரோட்டீன் ஸ்பெசிஃபிக்கலா பாடி பில்டர்ஸ் எடுக்கறாங்க.
1: ஓகே ஓகே டாக்டர், அடுத்து நேயர் இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் எங்க இருந்து?
3: மதிய வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
1: வெங்கட் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
0: சொல்லுங்க. வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் வெங்கட்.
3: சார், ரெண்டு திங்ஸ் சார். அதாவது இப்போ நேச்சுரல் டே தான் நம்மளுடைய இந்த வெஜிடேரியனுக்கு இந்த பருப்பு அது மாதிரி நீங்க சொல்ற ரெண்டு மூணு இதுல தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அதை தவிர நம்ம இந்த கால்சியம்லாம் நமக்கு நிறைய கால்சியம் டேப்லெட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ப்ரோட்டீனுக்கு என்ன டேப்லெட்ஸ் இருக்கா? அதே மாதிரி ப்ரோட்டீன் எக்ஸஸ்ஸா அதனால உடம்புல வந்துட்டு இந்த கால்சியம்னு வச்சுங்க கிட்னி பாதிக்கும் எக்ஸஸ்னா அப்படின்னு இருக்கு, அது மாதிரி ப்ரோட்டீன் எக்ஸஸ் எதனா வந்தா வேற எதனா உறுப்புகள் பாதிக்குமா? நான் கேட்டுக்கிறேன்.
0: நல்ல கேள்வி. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து மூணே பேசிக் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். இதில் கார்போஹைட்ரேட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் மட்டும்தான் பாடி எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு தேவையில்லாததோ இல்லை அதிகமாக இருக்கிறதோ எடுத்துகிட்டு போய் ஸ்டோரேஜ் ஹவுஸில் வைக்கும். ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட்டை அன்றாட ரெக்யர்மெண்ட்டை டெய்லி தான் பாடி எடுத்துக்கும், தேவையில்லாத ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு அன்றாட

0: ஸ்டோரேஜில் போகாது, நேராக வெளியே அனுப்பிச்சிடும் ப்ரோட்டீன்.
1: ஓகே,
0: ஸோ அதனால் நீங்கள் டெஃபிசிட்டாக எடுத்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் கிடைக்காது, அதிகமாக எடுத்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் தேவையில்லாமல் உடம்பு விட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதிக ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறமே என்ன ஆகுமேன்ற பயமே தேவை கிடையாது. நமக்கு உடம்புக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் அந்த ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து இட்லி எக்ஸ்க்ரீட் அவுட்.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ சந்திரசேகரும் இவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னொன்று இப்போ நம்ம இந்த ப்ரோட்டீனை பவுடராகவோ இல்லை மெடிசனாகவோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க.
0: அதில் டேப்லெட்டாக எடுத்துக்கலாமான்னு மெயினாக கேட்டார். இப்போ டேப்லெட்டுக்கும் பவுடருக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ வே ப்ரோட்டீன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து அந்த வே ப்ரோட்டீன்ஸ்னு எல்லோரும் சொல்லும்போது நானும் இப்போ எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த வாட்டி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் இருக்குன்னா அதில் ரெண்டு மெயின் கண்டென்ட் இருக்குது, ஒன்று வே இன்னொன்று கேசின். அந்த பாலை வந்து நம்ம வந்து பன்னீராக எடுத்துட்டோம்னா, அதாவது அந்த பால்லேருந்து ஆடையை வெளியே எடுத்துட்டோம்னா மீதி ஒரு தண்ணி இருக்கு இல்லையா, அதான் வே. அந்த ஆடைன்றது கேசின் சரிங்களா. அந்த கேசின் எடுத்து நம்ம செப்பரேட்டாக சாப்பிட்றோம். அப்போ அதை சாப்பிடும் போது நம்மளுக்கு செரிமானம் கொஞ்சம் கடினமாக இருக்குது, யூஸ்வலாக லாஜிக்கல். கீழே இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த வேவ் வந்து இட் ஹாஸ் லாட் ஆஃப் லூசின் அண்ட் அதர் அமினோ ஆசிட்ஸ். அது எடுக்கும்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், நமக்கு தேவை இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் கிடச்சிரும். அதனால தான் பாடி பில்டர்ஸும் இல்லை நிறைய ப்ரோட்டீன்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கிறவங்களும் வேவாக ஏன் எடுக்கிறாங்கன்னா டைஜஷன் ஈஸியாக இருக்கும், ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட் ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும். இதுவே நீங்கள் அந்த கட்டி வச்ச பன்னீர் இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ பன்னீர் சாப்பிட முடியும் இல்லையா, ஒரு ஒரு 10 கியூப் சாப்பிட்டீங்கன்னா வயிறு என்ன நிலமையில் இருக்கும் உங்களுக்கே தெரியும். அப்போ அவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட் தேவைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே இருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த வே ஃபார்ம் சூஸ் பண்றாங்க. அந்த வே ஃபார்ம் தான் இப்போ கமர்ஷியலா கிடைக்கிற வே ப்ரோட்டீன்.
1: வே ப்ரோட்டீன் மாதிரி கிடைக்குது. ஓகே டாக்டர், ஒரு பெரிய பதில் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு வந்து ஒரு மித்தாவே இருந்தது, என்ன இவ்வளவு டப்பா டப்பா எடுத்துக்கிறாங்க, இது உண்மையாவே அவங்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: இது
0: ஒரு நல்ல கேள்வி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டைமிங் மாறும். பட் உங்களுக்கு வந்து லேட் அவர்ஸ் தான் நீங்கள் தூங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தூங்குகிற டைமை நீங்கள் எப்படியும் மாற்ற முடியாது, ஏன்னா உங்களோட அலுவல் பணி அது மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு விஷயம் என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அலுவல் பணியிலேயே ஒரு 7-8 மணிக்கு ஏதாவது ஒரு பிரேக் இருந்துச்சுன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நான் சொன்ன இந்த டைம் டாபிக் ப்ரோட்டீன்ஸுன்னு மெயினாக வர்றதுனால ஒரு சுண்டல் ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து ஒரு 7-8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ற பழக்கம் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு லைட் ஃபுட்டாக சாப்பிட்டு பழகிறதுக்கு உங்களுக்கு உடம்பு ஈஸியாக உங்களுக்கு ஒத்துழைக்கும், உங்களோட நியூட்ரிஷன் ரெக்யர்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதே ஹேபிட்டை நீங்கள் நாளடைவு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சில வருடங்கள் கழித்து உங்களுக்கு டெஃபிசிட் நியூட்ரிஷனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸி டிப்.
2: டீ காஃபிலாம் குடிக்கிறோம் நல்லதா?
0: டீ காஃபி நல்லதான்னு ஒரு டாக்டர்கிட்ட ரேடியோலேயே நீங்கள் கேட்குற ஒரு தைரியசாலி நீங்கள் தான். எனவே மின்ட் மக்கள்லாம் ரொம்ப தைரியமாக இருக்கீங்க, வெரி குட். பட் என்னென்னா சி, டீ காஃபிலேயே 2-3 விதம் இருக்குது சார். ஒன்று வந்து என்னென்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி அப்படின் இருக்கு. ரெண்டுமே வந்து ஹார்ட்டுக்கும் நல்லது. ஒன்று வந்து உங்களோட நியூட்ரியன்ஸ், ஐ மீன் அந்த க்ரீன் லெமன் டீ மாதிரி குடிக்கும் போது உங்களுக்கு ஜென்ரல் புத்துணர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதில் மில்க் ஆட் ஆகும் போது, வித் சுகர் ஆட் ஆகும் போது உங்களோட கேலரி வேல்யூஸ் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு அது கேஸ்ட்ரோ இரிட்டேஷன் கொடுக்கறதுனால இன் ஜென்ரல் அதிகப்படியான டீ காஃபி அவாய்ட் பண்றது மருத்துவராக எங்களோட ஆலோசனை.
2: நன்றி சார்.
0: தேங்க்யூ சார்.
1: ஓகே, ஸோ டீ காஃபி குடிக்கிறோம்னு ஒரு செகண்ட் பயந்துட்டாங்க டாக்டர், என்னது இது அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டாக்டர், இந்த மெதுவான செரிமானம், அதாவது அவங்களுக்கு டைஜஷன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க இந்த ப்ரோட்டீனை எப்படி எடுத்துக்கலாம் டாக்டர்?
0: அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னென்னா உங்களோட அன்றாட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அதை ஈஸியாக ஆட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கைப்பொடி கடலை, ஒரு கைப்பொடி பாதாம், ஒரு கைப்பொடி சிக் பீஸ், கொண்டைக்கடலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைப்பொடிக்கு 6 கிராம் இருக்குது. இப்போ உங்களோட ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து 50 கிராம் இருக்குன்னு வச்சுங்களேன், இதில் ஒரு 5 கைப்பொடி சாப்பிட்டீங்கன்னா அது மோர் தென் சஃபிஷியன்ட். அதனால தான் டெய்லி நைட்டு ஊற வச்ச பாதாமல் அடுத்த நாள் காலையில் ஒரு 10-20 சாப்பிடுங்க, ஓல்ட் ஏஜ் ஆனாலும் சாப்பிடுங்க அப்படின்றேன். ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் 100 கிலோ இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்க நினச்சிட்டு இருக்காங்க 1 கிராம்னா 100 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு, கரெக்ட். ஆனால் அது தப்பு. அவங்களோட ஐடியல் ஹைட்டுக்கு என்ன வெயிட் இருக்காங்களோ அதான் அவங்க பாடி ரெக்யர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட வெயிட் 100 கிலோ, ஆனால் நீங்கள் 185 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா உங்கள் பாடி ரெக்யர்மெண்ட்டு 85 தான். அப்படின்னா 85 கிராம்ஸ் தான் அவங்க எடுக்கணும். ஆனால் இவங்க என்னென்ன நிறைய பேர் கால்குலேஷன் தப்பு பண்ணுறாங்கன்னா, 60 கிலோ வெயிட்டை பார்த்துட்டு 60 கிலோக்கு இன்டூ 1 கிராம் போட்டு 60 கிலோ ப்ரோட்டீனை டெய்லி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது அவங்க ரெக்யர்மெண்ட் கிடையாது. அவங்க ஹைட்டுக்கு ஐடியல் வெயிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் ஆக்சுவலாக ரெக்யர்மெண்ட்.

0: அப்படின்னா 60 கிலோ ஆளுக்கு 40-45 கிராம் தான் ப்ரோட்டீன் தேவைப்படும். அந்த ப்ரோட்டீன் வரைக்கும் எடுத்தால் போதும். எக்ஸஸாக எடுத்தீங்கன்னா வெயிட் கெயின் வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஆப்ஷன்ஸ் நீங்களே எடுத்துக்கலாம். லைக் இது மாதிரி சாய்ஸ் நிறைய இருக்குது அவைலபிள். அதில் நீங்கள் வேலை வேலைக்கு அதை அப்படியே டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்குயர்மெண்ட் மீட்டப் ஆகிடும், உங்களுக்கு டைஜஷனும் ப்ராப்ளம் வராது.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ இந்த போஸ்ட் மெனோபாஸ் இல்லைனா வந்து ஓல்ட் ஏஜில் இருக்கவங்களுக்கு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி செரிமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சரியாக டைஜஷன் ஆகாது, ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. அவங்க வந்து இந்த ப்ரோட்டீனை எப்படி பேலன்ஸ் பண்ணும் டாக்டர்?
0: சி ஆக்சுவலி இதில் நிறைய இன்ஸ்டா வீடியோஸ் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய இதில் ஹம்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டயட் இருக்கு, நம்ம கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, கொண்டக்கடலையே மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. இட்ஸ் கால் ஹம்மஸ். நார்மலாக அந்த தந்தூரி ஐட்டம்ஸ்க்குலாம் கூட வெள்ளை கலரில் மைனஸ் இருக்கும், கூடயே ஒரு ஒரு ஒரு ஒரு மாதிரி திக்காக ஒரு பேஸ்ட் கொடுப்பாங்க.
1: நிறைய பேர் அதை
0: சாப்பிட மாட்டாங்க, அதை ஆனால் டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லி. இட் ஹேஸ் லாட் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட். அப்போது இது மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த செரிமானம் கம்மியாக இருக்க ஆளுங்களுக்கு ஒரு கை கொண்டக்கடலில் மென்று முழுங்கும் போது அந்த வயிறில் ப்ளோட்டிங் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி ஹம்மஸ் ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன டப்பா எடுத்தாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு அரைச்சது பேஸ்டா மாறிடுச்சுன்னா ஈஸியா சாப்பிடறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்.
1: ஆக்சுவலி வயசானவங்களுக்கு அந்த மாதிரி பேஸ்டா சாப்பிடுறதா கொஞ்சம் ஈஸியாகும்.
0: அதுல இன்னொரு டிப் நான் என்ன கொடுக்குறேன்னா, கேரட் இருக்கு இல்லையா, கேரட் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி குக்கும்போது கேரட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஹம்மஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் காட்டுற மாதிரி ஃபிங்கர் ஃபிஷ் சாப்பிடறதோட கேரட்டை ஹம்மஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ப்ரோட்டீன்ஸுக்கு ப்ரோட்டீன்ஸும் கிடைக்கும், ஃபைபருக்கு ஃபைபர் கிடைக்கும், உங்களுக்கும் அதனால கிறிஸ்பியாகவும் வாயில இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஃபுட் டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறீங்க டாக்டர், தேங்க்யூ. நேர்களை நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக டாக்டர் கிட்ட கேட்கலாம். 2986-00-38 அல்லது 2952-00-554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எந்த வகையில் நம்ம அதை கையாளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட டாக்டர் பிரபுதாஸ் அவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர்மானுடைய இசையில வைரமுத்து வரிகள்ல ஷாகுல் ஹமீத் மற்றும் ஸ்வர்ணலதா மனோரமா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

சினிமா பிடிக்கும் கோடை பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரு. பொண்ணு, என் பொண்ணு, இத பாக்காத கண்ணு என்ன கண்ணு, பொண்ணு என் பொண்ணு.

0: 8:27 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், ப்ரோட்டீன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த ஜிம் போகிறவங்களாம் விடுங்கப்பா, வீட்டில் எனக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல, ஆனால் ப்ரோட்டீனாக செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் டாக்டருக்கு கால் பண்ணலாம். அவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் இதில் நம்ம ப்ரோட்டீன் பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட டாக்டர் பிரபுதாஸ் அவர்கள் தான் இருக்காங்க. டாக்டர், இந்த ப்ரோட்டீன் ஃபுட்டை நம்ம நிறைய எடுத்துக்கும் போது, முக்கியமாக ஹை ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது, செரிமான பிரச்சனை இதெல்லாம் தாண்டி வயிறு உபசம் ஆகிறது இல்லை வேறு ஏதாவது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
1: ஆக்சுவலி உங்களோட பேலன்ஸ் ஃபுட்டில் உங்களோட ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் இந்த கேள்விக்கு பதிலே தேவையில்லை. கண்டிப்பாக அது பண்ணாது. என்னென்னா, ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், உங்களோட டெய்லி ஃபைபர் கண்டென்ட். பட் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து மூணே ஐட்டம் தான் இருக்கும். ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், இல்லை ப்ரோட்டீன்ஸ், இல்லைனா வந்து ஃபேட் இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ ஃபைபர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கும், வாட்டர் எப்படியுமே உங்களோட இன்டேக்கில் இருக்கும். அப்போது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் எடுக்கும்போது, இஃப் யூ டேக் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாதத்தையோ இல்லை ஒரு சுகர் ஃபுட்டையோ எடுத்து வாயில் வைக்கிறீங்கன்னா, தி அப்சார்ப்ஷன் ஹேப்பன்ஸ் இன் த ஸ்டமக், வாய் மவுத்லே. ஸோ சலைவரியிலேருந்து டைரெக்டாக பிளட் வெசல் போய் இமீடியட்டாக சுகர் ஸ்பைக் ஆகிடும். ஸோ அதுவே நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறீங்கன்னா, அப்சார்ப்ஷன் டஸ் நாட் ஹேப்பன் இன் தி மவுத் ஆர் இன் த ஸ்டமக். அப்போ என்ன ஆகுன்னா, ப்ரோட்டீன்ஸ் கண்டென்ட் நிறைய உள்ளே போகும்போது வயிறில் போய் இட் ஆல்ரெடி ஃபில்ஸ் யுவர் ஸ்டமக். அது கூட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸோ, நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்டோ எடுத்தீங்கன்னா, சாலட்ஸ் மாதிரி எடுத்தீங்கன்னா, இல்லை பொரியல் மாதிரி எடுத்தீங்கன்னா, வயிறு ஏற்கனவே ஃபில் ஆயிடுது, ஆனால் உங்கள் சுகர் ஸ்பைக் ஆக மாட்டேங்குது. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சுகர் ஸ்பைக் ஆச்சுன்னா இமீடியட்டாக அந்த சுகர் ஹேஸ் டு பி யூஸ்டு பை த பாடி.
0: ஓகே,
1: அப்போ அந்த சுகர் ஸ்பைக் ஆன உடனே என்ன பண்ணுனா, உங்களோட பான்கிரியாஸ் வந்து இமீடியட்டாக இன்சுலின் செக்ரேட் பண்ணி அந்த சுகரை அடுத்த லெவலுக்கு மாற்றினா தான் எனர்ஜி கிடைக்கும். அப்போ அந்த பான்கிரியாஸ் அதிகமாக செக்ரேட் ஆகிட்டே இருக்கும், சுகர் அதிகமாக சர்க்குலேட் ஆச்சுன்னா. இதுவே நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸையோ ஃபர்ஸ்ட் இதையோ ஃபைபரையோ சாப்பிட்டுட்டீங்கன்னா சுகர் ஸ்பைக் ஆகாது, ஆனா அதுக்குள்ள டைஜஷன் ஆகிட்டே இருக்கும், நீங்க போதும் நிப்பாட்டிடுவீங்க. அப்போ சுகர் ஸ்பைக் கொஞ்சமா ஆகும், பான்கிரியாட்டிக் செக்ரேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு பிளட் சுகர் ஈக்குவலா மெயின்டைன் ஆகும். அப்போ எக்ஸஸ் சுகர் வராதனால யூஸ் ஆகாத சுகர் அதிகமா ஸ்டோரேஜ் ஃபேக்டாக போய் ஆக்காமல் வெயிட் கெயின் வராமல் இருக்கும். அதனால தான் ஜிம் போகிறவங்களோ, இல்லை வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்களோ, இல்லை வெயிட் அதிகமாக வந்து எக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோ, எடுத்தோன்னே அவங்களோட ஃபுட்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸை ஃபஸ்ட்டு இன்டேக் பண்ணுறாங்க, நிறைய சாலட்ஸையும் நிறைய வெஜிடபிள்ஸையும் ஃபஸ்ட்டு இன்டேக் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட வெயிட் வந்து மிதமாக மெயின்டைன் ஆகும்.
0: ஓகே ஓகே டாக்டர், நம்ம அடுத்து ஒரு பிளேட்டை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நேர் இருக்காங்க. வணக்கம், நேர் இங்கிருந்து பேசுகிறீங்க. ஓகே, நேர்களை நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக டாக்டர் கிட்ட கேட்கலாம். 2986-00038 அல்லது 2956-00

0: 5 4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி 0 4 சேர்த்துக்கோங்க. நம்ம கூட நம்ம ரெயின்போல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபுதாஸ் அவர்கள் தான் இருக்காங்க. டாக்டர், இப்போ ஒரு பிளேட்ல நான் வந்து கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறம் ரெண்டு சப்பாத்தி, கொஞ்சம் பொரியல், அப்புறம் சாலட்ஸ்லாம் இருக்கு, அண்ட் அதை தாண்டி கர்டுமே இருக்கு, இதில் நான் எது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் டாக்டர்?
1: ஆக்சுவலி ஒரு பழமொழி இருக்கு, விவசாயி வந்து சேத்துல கால வச்சாதான் நம்மளால சோத்துல கையை வைக்க முடியும். முதல்ல உங்க பிளேட்ல சோத்துல முதல்ல கையை வைக்காதீங்க,
0: ஓகே?
1: அதை வந்து ரெண்டாவதாக வைங்க. அந்த பிளேட்டில் வந்து இப்போ நிறைய இதில் இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை திருப்பி சாப்பிட்லாம் அப்படின்னுவாங்க. லைக் ரைஸ் எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கும், பொரியல் கூட்டெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி வச்சுருப்போம். அந்த பிளேட்டை அப்படியே திருப்பி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எடுக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு, ஃபைபர் ரிச் ஃபுட்டு ஃபஸ்ட்டு, அப்போ கூட்டு பொரியல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரோட்டீன்ஸ், அதாவது உள்ளே வச்சுருக்க உங்களோட தாலியோ இல்லைனா வந்து உங்களுக்கு வச்சுருக்க அந்த சோயாவோ இல்லை பனீரோ இல்லை உங்களுக்கு எக் இருந்தால் எக்கோ இல்லை சிக்கன் இருந்தால் சிக்கனோ ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் சாப்பிட ஆரம்பிக்கும் போது உங்களோட ஸ்பைக் அந்த அளவுக்கு இருக்காது. கூட வந்து ஆப்வியஸ்லி உங்களோட விட்டமின்ஸ்க்கோ இல்லை ப்ரோட்டீன்ஸ்க்கோ உங்களோட தயிரோ மோரோ கூட ஆட் பண்ணும்போது உங்களோட கேலரி கண்டென்ட் அதிகமாகாமையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் உங்களை வயிறு ஃபில்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு.
0: ஓகே டாக்டர், நிச்சயமாக இது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஐடியா கிடைச்சிருக்கும். நேர் இருக்காங்க, வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: வணக்கம் டாக்டர். இந்த இப்பதான் ரீசெண்டா எல்லாருமே புரோட்டீன் ரிச் ஃபுட் வேணும் அப்படின்றாங்க. அந்த முந்தைய ஏஜ்லாம் அப்படி எல்லாம் கிடையாதுல்ல, கிடைக்கிறத சாப்பிட்டுச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ அதிகமா பேசப்படுற வார்த்தையும் சுகர் சுகர் அப்படின்றது வருது. இது வந்து என்னது, எல்லாமே சயின்டிபிக்கா எல்லாரும் அலர்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்கா, அல்லது நமக்கு ஓட ஃபுட்டுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதா டாக்டர்? எப்படி?
1: அப்படி கிடையாது மேடம், ராணி தானே, அப்படி கிடையாது மேடம். இப்ப என்னன்னா, இப்போ வந்து ஆக்சுவலி சுகர் வந்து இப்போ வந்து அவைலபிலிட்டி ஆஃப் சிம்பிள் சுகர்ஸ் ரொம்ப அதிகமாகிருச்சு நம்மளோட ஃபுட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு உங்களோட ஏஜ்னு எனக்கு தெரியல, ஒரு தீபாவளி பொங்கலுக்கு நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்கிறது தான் பெரிய பலகாரமான ஒரு விஷயமா இருந்த மாதிரி, இப்போ வாரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 5 நாளுக்கு 6 நாளைக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு அடையாறு ஆனந்த போன் டப்பாவோ இல்லைனா ஒரு ஸ்வீட் டப்பாவோ காமனாக இருக்குது, கரெக்டுங்களா? அப்போது அது இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் மருத்துவர் தள்ளப்படுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க டெய்லி ஸ்வீட் சாப்பிட்ற அளவு அதிகமாகும் போது இப்போ இருக்கிற சக்கரை வியாதிகள் ரொம்ப அதிகமாகுது. அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் சாப்பிடல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, நீங்கள் மில்லட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிற மற்ற ஆல்டர்னேட்டிவ் கேழ்வரகு கஞ்சியோ இல்லை அடையாக இருக்கட்டும் இல்லை மற்ற உங்களோட ராகி கூழாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான் மேடம். இப்போ நாங்கள் இங்கிலீஷில் ஸ்டைலாக ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறோம், ஆனால் அதே தமிழில் வந்து இப்போ தமிழாக்கு போனால் புரதம் சொல்கிறதே தவிர, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே புரதம் அதிகமாக சம்மந்தப்பட்ட சாப்பாடு தான். இதை இப்போ வந்து இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு சீக்கிரம் போய் சேர்க்கறதுக்காக இது மாதிரி நிகழ்ச்சியில் ப்ரோட்டீன்ஸ்னு ஒரு கண்டென்ட்டை வச்சு கேட்டோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக போகிறமே தவிர, அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக தான் இருந்துச்சு.
2: ஏன்னா இப்போ வந்து ஃபேஷன் மாதிரி, இப்போ வந்து அக்கா பையன்களாக இருக்காங்கன்னு ஒன்று கேட்பாங்க, சித்தி நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன அதில் எங்கே புரதம் இருக்குது, புளி சாதத்துலலாம் நீங்கள் எங்கே புரதம் எடுத்தீங்க, கட்டாயம் எடுக்கணும், என்ன இவ்வளோ
1: அதில் நிறைய கடலை போட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதே பையனுக்கு சொல்லுங்கள். ஆமாம், கடலை ப்ரோட்டீன் தானே மேடம், கடலை போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதிலே இன்னொரு எல்லா தாலியும் போட்டு பண்ணிட்டீங்கன்னா அதே புளி சாதம் கம்மியாக வந்து கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த பையனை கொடுத்துருங்க.
2: ஓகே டாக்டர், நல்லா சொன்னீங்க, தேங்க்யூ டாக்டர்.
1: தேங்க்யூ மேடம்,
0: தேங்க்யூ. அடுத்த நேர் இருக்காங்க, வணக்கம். ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: நுங்கம்பாக்கம் பூந்தமல்லி போஜராஜன் பேசுறம்மா. வணக்கம்மா, வணக்கம், வணக்கம்.
0: டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார்.
1: வணக்கம் சார்.
3: வணக்கம்,
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: எனக்கு 68 வயசு ஆகுது சார்.
1: வாழ்க வளமுடன், சொல்லுங்க.
3: நோய் தலை முதல் கால் பாதம் வரை நோய் தான், பிபி சுகர் இருக்கு, மூட்டு வலி, இடுப்பு வலியால ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏந்து நிக்க முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குது, அப்புறம் வயிறு வேற அறுத்து எடுத்து உள்ள இரணி ஆபரேஷன் சொல்லி அது அடுத்தடுத்து என்னென்ன படம் உள்ள வலைய வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாம் போயிடுச்சுன்ற, கிட்னி கல்லீரல் நுரையீரல் எல்லாம் அவுட்டுன்றாங்க. ஆனால் உயிர் மட்டும் உடம்பு இருக்குது சார், எப்படியோ பத்துப்படியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்.
0: சார் புரியுது. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு கேட்குறீங்களா டாக்டர் கிட்ட?
1: சார் நீங்கள் ஆலோசனைக்கு பேசுனீங்களா, ஆறுதலுக்கு பேசுறீங்களா? சந்தோஷமா இருங்க சார், ஒன்னும் பிரச்சனை, 68 வாழதே ஒரு பெரிய சாதனை தான், இவ்வளவு பிரச்சனைக்கு நடுல வாழ்க வளமுடன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார்.

0: ஓகே டாக்டர், இப்போ முன்னாடி ராணி பேசின மாதிரி என்ன புலிசாதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு வீடு நம்ம எடுத்துக்கிட்டால் அதில் சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் மிடில் ஏஜில் இருக்கவங்க, வயசானவங்கன்னு எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் காமனாக சாப்பிட வைக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு என்னோடய லைஃப் நடந்த விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து பாட்டி வந்து ஒரு வாட்டி ஏதோ காரக்குழம்பு வைக்கும் போது லாஸ்ட்டாக சொன்னாங்க, கொஞ்சம் அதில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க அப்படின்னா. நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷம் முன்னாடி. நான் உடனே சொன்னேன், எதுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்க, எண்ணெயெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ அவங்க சொன்னால், எண்ணெயெல்லாம் ஒன்றும் கெடுதல் கிடையாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்படி பாட்டி கெடுதல் இல்லாமல் இருக்கும், கெடுதல் தான். இல்லைப்பா, எண்ணெயை காய்ச்சினா தான் கெடுதல், அப்படி ஊற்றினா கெடுதல் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, எண்ணெயை வந்து டைரெக்டாக நீங்கள் பொடியில் போட்டு சாப்பிட்றது நிறைய பேர் பயந்து நான் பார்த்துருக்கேன். ஐயோ, இட்லி பொடி சாப்பிடக்கூடாது, அதில் வந்து எண்ணெய் போட்டால் கெடுதல். கிடையவே கிடையாது. அந்த எண்ணெய் வந்து சூடு பண்ணாதான் இட் பிகம்ஸ் அன்சாச்சுரேட்டட், அதுதான் உடம்புக்கு கெடுதல். நீங்கள் டைரெக்டாக ஆயில் மேலே மிதக்கிறதா நம்மளோட பாதி விஷயத்தில் நடக்கும். அது எதுவுமே வந்து காய்ச்சப்பட்ட எண்ணெய் கிடையாது. ஸோ அது வந்து ப்ரிசர்வேட்டிவாக தான் நம்மளுக்கு இருக்கே தவிர, அதை எடுத்து நம்ம பெரிய அளவுக்கு நம்மளுக்கு உடல் கெடுதல் வரதுக்கான வாய்ப்பு ரிலேட்டிவ்லி கம்மி தான். நெஞ்சரிச்சல் வரும், அசிடிட்டி வரும், அது வேற சப்ஜெக்ட். பட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஒரு டாபிக் தவிர, அது வந்து எண்ணெய் வந்து இந்த விஷயத்தில் கெடுதல் கிடையாது.
0: ஓகே ஓகே. ஆனால் ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: அது வந்து நான் சொல்கிறது, நீங்கள் அவங்க மென்ஷன் பண்ணுறது, நாங்கள் மென்ஷன் பண்ணுறது ஃப்ரைட் ஐட்டம்ஸ்.
0: ஓகே ஓகே ஓகே டாக்டர். அடுத்த நேர் இருக்காங்க. ஓகே, நேர்களை நீங்களுமே தாராளமாக டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 2986-0038 அல்லது 2952-5554 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். முக்கியமாக 0444 கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஓகேவா டாக்டர், ஒரு 40 வயசு ஆனதுக்கப்புறமா அவங்களுக்குலாம் மசில் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும் டாக்டர். அப்படி அவங்க இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது மூலிமா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு?
1: ஆக்சுவலி கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த 40 வயசுக்கு மேலே எல்லாருமே வாக்கிங் போகிறது ரெகுலராக வச்சுருப்பாங்க. பட் 40 வயசுக்கு மேலே வாக்கிங் போகிறது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த்துக்கு உதவி பண்ணுமே தவிர அவங்களோட உடம்புல இருக்க தசைகளுக்கு இம்ப்ரூவ் பண்ணாது. அது வந்து தே ஹவ் டு கோ ஃபார் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னா, அந்த கையில் வெயிட்ஸ் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு கையை வந்து நகர்த்தி அதை ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோமோ, தட் இஸ் கால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள், புஷ்அப்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், சிட்அப்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். அதே இது நீங்கள் வந்து காலை மடக்கி நிமித்திங்கன்னா இட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். வாக்கிங் இல்லாமல் அது பண்ணும்போது உங்களோட மசிலோட மெமரியை நீங்கள் மாற்றுறீங்கன்னு அர்த்தம். மெமரி மாற்றும் போது மசில், நான் லாஸ்ட் டைம் அந்த ஜிம் ட்ரைனர் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி மசில் மெமரி கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா நீங்கள் போ சாப்பிட்ற ப்ரோட்டீன்ஸ் இமீடியட்டாக அந்த மசில் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸை மசில் எடுத்துக்கும். அப்படி மெமரி இல்லாமல் போயிருச்சுன்னா, ஏஜில் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் எக்ஸசைஸே பண்ணலன்னு வச்சுங்களேன், அந்த மசில் வந்து அப்படியே கோல்டாகிடும். அப்போ வந்து அதுக்கு மெமரியே இருக்காது. அப்போ நீங்கள் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும் உங்களோட அன்றாட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு. மசில் போய் அந்த ப்ரோட்டீனை அப்சர்வ் பண்ணாது. அதனால தான் ஓல்டேஜ் ஆக ஆக நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாதவராக இருந்தால் நிறைய ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது.
0: ஓகே ஓகே டாக்டர். இப்போ நம்ம ப்ரோட்டீன் வந்து ஃபுட் பற்றி பேசியாச்சு. நிறைய பேர் வந்து இப்போது வேப்பராகவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம ஹோம்மேடாக வந்து ப்ரோட்டீன் ட்ரிங்க் பண்ணலாமா டாக்டர்?
1: தாராளமாக பண்ணலாம். ஒரே ஒரு பிளெண்டர் இருக்கணும், இல்லைனா மிக்ஸி இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைனா நீங்கள் நார்மலாக ஒரு இதில் மிக்ஸ் பண்ணாலே ஈஸியாகிடும். பிளெண்டரில் வந்து ஒரு டம்ளர் பால், அப்புறம் அது கூட வந்து உங்களுக்கு அந்த பீனட் பட்டர் போட்டுக்குங்க, கூட வாழைப்பழம் ஃபார் யுவர் ஓன் ஸ்வீட்னஸ்க்கு, டேட்ஸ் வேணால் ஸ்வீட்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு சூப்பர் ப்ரோட்டீன் ட்ரிங்க்.
0: ஓகே,
1: சிம்பிளாக ஆட் பண்ணிட்டு போயிடும். யாருக்கு வந்து பால் வேணான்னு நினைக்கிறீங்களோ சோய் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன், எனக்கு பால் கூட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலே பனீர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் தட்ஸ் வெரி வெரி ஹை ப்ரோட்டீன் ட்ரிங்க். இதுக்காக நீங்கள் போய் கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் தேவை கிடையாது, வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
0: ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் டாக்டர் டிப்ஸ் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. ஸோ நீங்களும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து? வணக்கம் சார், கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா?
2: வணக்கம்
1: சார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம்
0: சார், நீங்க பேசுறது கேக்கல.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரி மண்டல இருந்து பேசுறேன், லட்சுமணன் பேசுறேன். மேடம்
0: லட்சுமணன் சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க
1: சார், சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: சார், சாப்பாடு சாப்பிட்ட செரிக்க மாட்டேன் சார்.
1: சரிங்க சார்.
2: மாத்திரை சாப்பிட்டாலையும் இது சாப்பிட்டாலையும் அப்படிதான் இருக்கு சார், உபசமாகவே இருக்குது.
1: ஓகே, அது ஜென்ரலாகவே உங்களோட ஒரு உங்களோட குடலியல் அறுவை சிகிச்சை இல்லைனா குடலியல் மருத்துவர் ஒரு வாட்டி பார்த்துருங்க. உங்களுக்கு ஜென்ரல் டைஜஷனில் அசிடிட்டி இருக்கான்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணாலே உங்களோட வயிறு உபசம் குறைஞ்சிரும் சார். அது இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கான்னு பார்த்துங்க, மலச்சிக்கல் கண்ட்ரோல் ஆனால் கூட அந்த உபசம் பெட்டராகிடும்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது பிறந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் தேவை.

0: ஆனால் அவங்க தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்க முடியும். ஸோ இந்த தாய்ப்பாலில் வந்து ப்ரோட்டீன் இருக்கா டாக்டர்?
1: இது வந்து ஒரு நல்ல கேள்வி. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த தாய்ப்பாலில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரோட்டீன் கண்டென்ட் தான் இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது வந்து வே ப்ரோட்டீன், அதில் கேசின் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வடிகட்டின ப்ரோட்டீன் அதுதான் தாய்ப்பாலில் இருக்குது. ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ இந்த குழந்தை அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக தேவை. ஏன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவை, மூளை வளர்ச்சிக்கு, எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் தேவை அந்த குழந்தைக்கு. அப்போ வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ஒரு குழந்தை 12-15 வாட்டி ஒரு வாட்டியும் அதோட பால் குடிக்குது ஒரு நாளைக்கு. அப்போ ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் இன்டர்வெல்ஸில் அந்த மில்க் கண்டென்ட் எடுத்துகிட்டே இருக்கும்போது அதோட ரெக்குவயர்மெண்ட் மீட்டப் ஆயிடுது. இதை தான் ஓல்ட் ஏஜ்லேயும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஓல்ட் ஏஜில் போய் ஒரே டைமில் நிறைய சாப்பிட்றதுக்கான வேலையை விட்டுட்டு கம்மியான அளவை வந்து நிறைய டைம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் டைஜஷன் ஈஸியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதே குழந்தைக்கு நம்ம வந்து தாய்ப்பால் இல்லாமல் கௌ மில்க் கொடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேசின் சொன்னேன் இல்லையா, கேசின் வந்து அதிகமாக கௌ மில்கில் இருக்கும். ஆனால் அதை செரிக்கக்கூடிய வயிறு குழந்தைக்கு இருக்காது. அப்போ அது கொடுக்கும்போது குழந்தைக்கு செரிமான ப்ராப்ளம் வரும்.
0: ஓகே. ஸோ தாய்ப்பால் கவுமில் குடிக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அதனால தான் இந்த பால் கொடுக்கறது இல்லை.
1: கரெக்ட்.
0: ஓகே டாக்டர், அடுத்தனே இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் டாக்டர் இருக்காங்க.
1: வணக்கம் சார்.
2: சார் வணக்கம் சார், நான் வயசு 65 ஆகுது சார், நான் பேச்சுலர் தான்.
1: சரிங்க சார்.
2: நான் வந்து காலையில் ஒரு 3 இட்லி சாப்பிடுவேன் சார், மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு கயிறு தான் ஊற்றி சாப்பிடுவேன், நைட்டு கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுவேன். இல்லை ஏதாவது போட்டி இருக்குது, கம்மி இருக்குங்களா?
1: இல்லை சார், இன்றைக்கி நீங்கள் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் புரதம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பாதாம் இல்லைனா வந்து கடலை, அப்படி இல்லைனா கொண்டைக்கடலை, இது ஏதாவது ஒன்று ஊற வச்சு டெய்லி அதை வந்து உங்களோட 3 வேலையிலையும் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் முட்டை சாப்பிட்ற பழக்கம் இருக்கா?
2: இல்லை சார், நான் கவுச்சி எதுவுமே இல்லை.
1: வெஜிடேரியன் இல்லையா?
2: எந்த ஐட்டம் சாப்பிட்றது கிடையாது.
1: பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெய்லி இந்த ஒரு 3 கண்டென்ட் மட்டும் ரெகுலராக போட்டே வாங்க. கூட வந்து பால் வந்து 2 வேளை குடிங்க. ஒரு கப் தயிர் வித் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது டெசர்ட் மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு டெய்லி ஆஃப்டர்நூன் நைட் 2 வேளையும் சாப்பிட்லாம், வயிறுக்கு ஒன்றும் பண்ணாது.
0: ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து பால் எடுத்துக்கிறது வந்து தவிர்க்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் டாக்டர்?
1: பால்லே வந்து ஒரு விதம்தான் வந்து பால். அதுலேருந்து வர பன்னீர், அதுலேருந்து வர சீஸு, அதுலேருந்து வர எல்லா கண்டென்ட்லேயும் நம்மளுக்கு புரதம் நல்லாவே இருக்கும். ஸோ அவங்க பால்ன்றது மில்க் ப்ராடக்டே அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீகன் கண்டென்ட் பாலே எடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும் அப்படின்னா வீகன் சோர்ஸில் சோயா இருக்குது, அது வந்து இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்.
0: ஓகே.
1: லெக்யூம்ஸ், எல்லா பருப்பு வகைகளும் இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அவங்க இன்கேஸ் அனிமல் எடுக்கிறாங்க அப்படின்னா தென் அனிமல் சோர்ஸ் இட்ஸ் ஆல்சோ குட் ப்ரோட்டீன். நான் சொன்னேன் மத்தி மீன் இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், சிக்கன் இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு.
0: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர்
1: சார் சொல்லுங்க சார்.
2: என் மகள் 30 வயசு, கர்ப்பிணியா இருக்காங்க, சர்க்கரை இருக்குமா அதிகமா, அவங்க என்ன மாதிரி உணவு உட்கொள்வா? வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க.
1: ஓகே, ஆக்சுவலி அவங்களோட நியூட்ரிஷன் உணவு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேயே அவங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நான் இந்த நிகழ்ச்சி மூலிமா அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து பால் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா ஒரு டம்ளர் ஆஃப் மில்க் டெய்லி அவங்க ஆட் பண்ணிக்கிட்டோம், ஒரு கப் தயிர் டெய்லி அவங்களோட கண்டென்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் பாதாம் ஊற வச்சது ஒரு கப்பு டெய்லி சாப்பிடலாம்.
2: சரி,
1: தேங்க்யூ.
2: வேறு ஒன்றும் நீங்கள் அந்த சொன்னேன், ஆனால் வைத்தியம் பார்க்குறாங்க, சுகருக்கலாம்,
1: கவலைப்படாது, மருத்துவர் நல்லா பார்த்துக்குவாங்க.
3: நாராயணமா
1: சாப்பிடலாம். ஆக்சுவலி என்னை பொறுத்தவரை இரவு உணவுன்றது ஒரு 7 மணிக்கு முன்னாடி, இல்லை மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். நைட்டு ஒரு 9-10 மணிக்குள்ளே நீங்கள் படுக்கிற மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக 7 மணி போல் வாழைப்பழம் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது.
3: நன்றி சார்,
1: தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
4: வணக்கம் மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு என்னென்னா, இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்சு சாப்பிட்றது தான் நல்லதா, இல்லை அப்படியே ராவாகவே நம்ம சாப்பிடலாமா?
1: நட்ஸ் ஊற வைக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் எ சேஃப் சாய்ஸ் மேடம். ஏன்னா இல்லை இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் சால்டட், நிறைய ப்ரா

0: ப்ராசஸ்டு தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் ஏன்னா அது வந்து அதிகமாக கெட்டு போகக்கூடாதுன்றதுனால நைட்டு ஊற வைக்கும் போது அதுக்கு மேலே இருக்கிற கோட்டிங் கொஞ்சம் விலகிச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் சாஃப்டாகவும் இருக்கும், நிறைய நட் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இரண்டாவது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளெண்டர்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு அதை வந்து ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் மாதிரி பண்ணுறதுக்கு ஊற வச்ச நட்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: ஓகே, இப்போ ஊற வச்சு தோலையும் எடுத்துடணுமா சார் எல்லாத்துலேயுமே, எந்த நட்ஸாக இருந்தாலும்?
0: பாதாம் பர்டிகுலராக எடுக்கலாம், கேஷ்நட் எப்படியும் தோல் வர போகிறது இல்லை. கடலையில் உங்களுக்கு விருப்பம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ
2: தேங்க்யூ மேம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
3: சென்னை, சென்னை ஓல்ட் வாஷன் பட்ஸ்லேருந்து பேசுகிறேங்க.
2: எஸ் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
0: குட் ஆஃப்டர்நூன் சார்.
3: சார் இப்போ வந்து மதர் வந்து அவங்க வந்து ஷீஸ் அரௌண்ட் 73 டாக்டர். உங்களுக்கு என்னன்னா பல்லு சரியா இல்ல, அவங்களுக்கு பல்லு வந்து சரியா இல்ல. அதனால வந்து என்ன பண்றாங்க, இப்ப வந்து எக்ஸாம்பிள் இப்ப புளி சாதம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி லைக் இல்ல பொங்கல்ல என்னன்னா இப்ப டால் இருக்காது சேர்த்தா, இப்ப கிரவுண்ட்ஸ் வேர்க்கடலை இல்ல என்ன பருப்பு சேர்த்தா அவங்க அவங்கள பைட் பண்ண கடிக்க முடியல, அதனால தனியா எடுத்து வச்சுறாங்க, ரைஸ் மாத்தான் சாப்பிடுறாங்க. அதனால அவங்களுக்கு அதான் புரோட்டீன், அவங்க வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் வர வெஜிடேரியன் சீஸ் ஆல்சோ வெஜிடேரியன், அதனால அவங்களால சாப்பிட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறது டாக்டர்?
0: சார் ரொம்ப சிம்பிள் சார், நீ உங்கள் இதில் வீட்டில் பொட்டுக்கடல ஒரு நல்லா பண்ணுவாங்க அந்த காலத்தில், அந்த பேசின் லட்டு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அழகாக பொட்டுக்கல்ல நல்ல மைய அரைச்சிட்டு அவங்களுக்கு கையில் வந்து போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதை வாயில் வச்சு அவங்க சப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதிலே அழகாக அவங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்துடும், கவலையே படாதீங்க. அதே மாதிரி வேறு என்ன உங்களுக்கு நட்ஸ் இருந்தாலும் நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்கன்னா அதை அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எடுத்து வாயில் வைக்க வைக்க அது கரைஞ்சி கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும், அதிலே அவங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு சேர்ந்துடும். கூட கொஞ்சம் ஹனியும் சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாய் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.
3: ஏன்னா அவங்க ஷீஸ் டயபெட்டிக் டாக்டர்.
0: ஆ, தென் யூ கேன் கோ ஒன்லி வித் இது மட்டும், அந்த நட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம், பொடி மாதிரி பண்ணி கொடுத்துருங்க, பேசின் லட்டு மாதிரி,
3: பாதாம்
0: எதுவாக இருந்தாலும் நீங்கள் நட்ஸ் மாதிரி நல்லா பொடி பண்ணி அதை பொடியாக கையில் கொடுத்துட்டிங்கன்னா அதை அழகாக எடுத்து அவங்க வாயிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பல் இல்லாததுனால அவங்க சப்பி சப்பி ஈஸியாக சாப்பிட்றலாம். அவங்களுக்கு அதுக்கு டைமும் இருக்குது இல்லையா, பிகாஸ் ஷீஸ் ஏஜ்டு அப்படின் போது அவங்களுக்கு ஒன்றும் டைம் டியூரேஷன் கிடையாது, ஒரு ஹாஃப் அன் அவரில் சாப்பிடணும், பத்து நிமிஷம் சாப்பிடணும்னு, ரிலாக்ஸ்டாக அவங்க எப்போ இருக்காங்களோ எப்போ வேணுமோ, அந்த காலத்தில் அவங்க எல்லாம் பாக்கு போடுவாங்க இல்லையா, அதுமாரி அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா மூக்குப்பொடி போடுற மாதிரி அவங்க அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பொடி எடுத்து கொஞ்சமாக வாயில் வச்சுட்டே இருந்தேன்னா ஸ்மால் கண்டென்ட் ஃபீட்ஸ் போயிட்டே இருந்தால் டைஜஷன் ப்ராப்ளம் வராது.
3: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர்,
0: தேங்க்யூ,
3: தேங்க்யூ,
2: தேங்க்யூ டாக்டர். நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து சத்தான உணவுகளை சாப்பிடும் போது அது நம்மளுடைய உடல் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் டாக்டர்?
0: சரி, குடல் அப்படின்னு இருக்கும்போது உங்களோட ப்ரோபயாட்டிக்ஸ் அதாவது அதில் இருக்கிற கிருமிகள் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு, வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரோபயோட்டிக்கோட கவுண்ட்டை வந்து நீங்கள் அவுட் சைட் ஃபுட் எடுக்காமல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களோட குடலில் இருக்க குட் பாக்டீரியல் கவுண்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு மீல், நான் சொல்கிற மாதிரி அந்த புரதம் கரெக்டான அளவு இருக்கணும், உங்களோட ஃபேட் கண்டென்ட்டும் ஓரளவுக்கு எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் மிதமான அளவு இருக்கணும், இது மூணும் எசென்ஷியல். அடுத்தது ஃபைபர் கண்டென்ட். ஃபைபர் கண்டென்ட் இருக்கும்போது உங்களோட கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ஃபீக்கல் கண்டென்ட், அதாவது மோஷன் டெய்லி ஃபார்ம் ஆகிறது உடம்புல இருக்கக்கூடாது. ஸோ அது வெளியே தள்ளுறதுக்கு இந்த அந்த ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப உதவியாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாரும் மறக்கிற ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஹைட்ரேஷன், வாட்டர் கண்டென்ட் டெய்லி ஒரு 2 லிட்டர்ஸ் to 3 லிட்டர்ஸ் மினிமம் இருக்கணும். யார் ஒருத்தர் கையில் தண்ணி பாட்டிலோடு இல்லாமல் சுற்றுறாங்களோ அவங்க கரெக்டான அளவு தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம், ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சுங்க. உங்கள் டேபிளில் கூட தண்ணி பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி அளவு குடிக்கிறதில்லன்னு அர்த்தம். ஜஸ்ட் இவன் சிம்பிள் ரிம்பிள் கான்செப்ட், ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கும் போது குடிக்கிறது தண்ணி கிடையாது, எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ சிப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது வந்து ஹைட்ரேஷன் மாதிரி, அதில் எந்த எனர்ஜியும் கிடையாது எந்த கேலரியும் கிடையாது, தைரியமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஜூஸோ நான் இதுவோ சோடாவோ நான் சொல்லலை, நான் சொல்கிறது நார்மல் இதெல்லாம் கரெக்டான அளவு இருந்தாலுமே உங்களோட தூக்கம் உங்களோட எக்ஸசைஸ் இது ரெண்டும் கூட பேரலலா நீங்க இதை மூவ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பா லாங்கிவிட்டி வித் ப்ரொடக்டிவிட்டி. 100 வயசு வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை, ஆனா 100 வயசு படுத்த படிக்கா வாழணும்னு யாருக்கும் ஆசை இல்லையா, தட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி வித் லாங்கிவிட்டி, அது ரெண்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும்.
2: ஓகே டாக்டர், இப்பவே தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிறேன் நான். ஓகே, அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
2: ஹேமா டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
0: வணக்கம்மா.
4: எனக்கு வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு
0: சார்,
4: சுத்தமாவே இருக்கு. ஆனா நான் சுகர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஒரு மாத்திரையில இருந்து ஆஃப்டர் சாப்பிடுறேன். இப்ப நான் வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிடுறேன் டெய்லி, அது சாப்பிடலாமா?
0: கண்டிப்பாக சாப்பிட்லாம் சார், ஏன்னா அது வந்து இதில் மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்குது, ஃபைபரும் அதிகமாக இருக்குது.
4: ஓகே,
0: ஸோ கண்டிப்பாக சாப்பிடலாம். அந்த லோ

0: சுகர் ஹை சுகர் ஸ்மால் கண்டென்ட் இருக்கும், அந்த பூவம் பழமா இருக்கதா சுகர் ஸ்பைக் அதிகப்படுத்தும்.
1: மத்த எந்த பழமே சாப்பிட மாட்டேன் சார், வெறும் செவ்வாழை மட்டும் மார்னிங் நான் வந்து ஒரு 8:30 சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் 10:30 ஸ்ட்ரைட்டா மீல்ஸ், மார்னிங் வேற எதுவுமே எடுக்கிறது கிடையாது.
0: நீங்க டயபெட்டிக்னா டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியா சாப்பிடலாம் சார், பப்பாயா சாப்பிடலாம், கொய்யா பழம் சாப்பிடலாம்.
1: அதுவும் சாப்பிடுறேன், பப்பாயா சாப்பிடுறேன், திராட்சை பனீர் திராட்சை டெய்லி ஒரு 4 எடுப்பேன் சார் நான்.
0: எனிவே அது ஹார்ட் கோர் நியூட்ரிஷனோட க்வெஸ்சன் இது, பட் ஸ்டில் நீங்க செவ்வாழை எடுக்கலாம் தைரியமா, ஒன்றும் தப்பு இல்லை. செவ்வாழி பழம் எடுக்கலாம், தப்பு இல்லை.
1: பாதாம் சொல்றீங்களே, அது நைட்டு ஊற வச்சு காலைல சாப்பிடணுமா? அது வெறுமையே அப்படி போடக்கூடாது சார். வாயில
0: சார் பாதாம் சாப்பிடணும் சார், என்னை பொறுத்தவரை நீ நைட்டு ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு. அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் உங்களுக்கு பாதாம் உங்கள் டப்பாலே இருக்குன்னா எடுத்து சாப்பிட்டுங்க, பட் அட்லீஸ்ட் ஒரு கை பாதாம் டெய்லி இருக்கிறது நல்லது.
1: உனக்கு டைம் கிடைக்கும் போதுலாம் எடுத்து ஒன்று ஒன்று வாயில போட்டுமா, அது எவ்வளவு அது தெரியும் இல்லை.
0: இல்ல இல்ல ஒரு கை அதான் நான் சொன்ன இல்லையா, ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் பாதாம் இஸ் எ கண்டென்ட், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கை எடுத்துக்கலாம்,
1: சுகர்லாம் ஒண்ணும் பண்ணாது
0: பண்ணாது.
2: கண்டிப்பா எல்லாருக்கும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேல ஒரு பயம் இருக்கு, இதை எடுத்துக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு டாக்டர். ஆனா நீங்க ரொம்ப நிதானமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. அடுத்த நேயர் இருக்காங்க, வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து?
3: ஹலோ
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் பார்த்தசாரதி, செங்கல்பட்டு மாவட்டம் சேலையில பேசுறேங்க.
0: வணக்கம் சார்.
3: வணக்கம் டாக்டர். இந்த புரோட்டீன் எக்ஸஸுக்கும் யூரிக் ஆசிட்க்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் அதுக்கு எடுக்க அதை தடுக்கிறதுக்கு தைல வரைக்கும் ஒரு 5 mg டேப்லெட் ஒரு காலத்து
0: சாப்பிட்டுருந்தேன்,
3: அது இப்போ விட்டு ரொம்ப வருஷமா ஆயிடுது. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, புரோட்டீன் வந்து அதிகமாக சாப்பிட்டானா அது வந்து தைலாரிக் ஆசிட்ல கொண்டு போய் விடுமா?
0: அதிகமா இருக்கிறது பால்ல இருக்கு, உங்களோட கீரை வகைகள்ல கண்டிப்பா புரோட்டீன்ஸ் இருக்கு, பன்னீர்ல இருக்கு, சோயால புரோட்டீன்ஸ் இருக்கு. யூரிக் ஆசிட் அப்படின்றது இட்ஸ் எ செப்பரேட் சப்ஜெக்ட். அந்த யூரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு போனில் டெபாசிட் ஆகிறதுனால அந்த பெயின் வரதுனால தான் இட்ஸ் கால் அந்த யூரிக் ஆசிடோட, நீங்கள் சொன்னீங்கல்ல ஜைலூரிக்கின்னு ஒரு டேப்லெட் சாப்பிட்றது, அதனால தான் சாப்பிட்றீங்க. ஸோ யூரிக் ஆசிடோட கண்டென்ட்டும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ப்ரோட்டீன் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம்.
3: இல்லை ப்ரோட்டீன் எக்ஸஸ் ஆனால் அது யூரிக் ஆசிட்டை கொண்டு போய் டெர்மினேட் ஆகுமா?
0: இல்லை ஆகாது. பன்னீர் எடுக்கலாம், பால் எடுக்கலாம், தயிர் எடுக்கலாம், இது எல்லாமே குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். எல்லா பருப்பு வகையும் எடுக்கலாம், எது உங்களுக்கு ஒத்துக்குதோ அது கண்டிப்பாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, அது எல்லாமே குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்.
2: சூப்பர் டாக்டர், கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நிறைய டிப்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் என்னுடைய ஃபைனல் க்வெஸ்சன் என்னென்னா, சில குறிப்பிட்ட மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பாதிப்படைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்படி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரோட்டீன்லாம் நம்ம எடுத்துக்கணும் டாக்டர்?
0: ஆக்சுவலி ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இந்த ஒரு கேள்விக்கு வந்து ரெண்டு விதமாக பதில் சொல்லலாம். ஒன்று காமன் கொஷின் வந்து இந்த எந்த ப்ரோட்டீன் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லதுன்னா எல்லா ப்ரோட்டீன் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் பேருக்கு எப்படி இருக்குன்னா, உங்களோட கட்டில் வந்து சில உணவு பழக்கத்தினால சில ப்ரோட்டீன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பேருக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. சில பருப்பு எனக்கு எடுத்துக்கலன்னு அது ஒத்துக்கலை அப்படின்னா அந்த நுண்ணுயிரிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த ப்ரோட்டீன் எடுக்கும்போது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மைக்ரோபயோம்னு ஒரு டெஸ்டிங் இருக்குது, உங்களோட ஸ்டூல் ஃபீசிஸோ இல்லை பிளட்டையோ கொடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான விடையை வந்து அதில் தான் இருக்கும், எந்த ஃபுட் எடுத்தால் உங்களுக்கு நல்லது எந்த ஃபுட் எடுத்தால் நல்லது இல்லைன்னு அதை பேஸ் பண்ணி சயின்டிஃபிக்காகவும் போகலாம்.
2: ஓகே டாக்டர். ஸோ நம்ம எல்லாருமே பொதுவாக வந்து இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, உடல் ஆரோக்கியம் தான். இன்னைக்கு கேட்டுட்ருக்க அத்தனை நேயர்களுக்கும் நீங்கள் இந்த நம்மளோட உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் டாக்டர்.
0: ப்ரோட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பில்டிங் ஒரு மசில், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூர் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு இம்போம், உங்களோட உடல் வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ட், உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு இம்பார்ட்டன்ட். வயசான காலத்தில் எல்லோரும் கீழே விழுறதுக்கு என்ன காரணம், உங்களுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த் கிடையாது, கையில் எதுவும் பிடிக்க முடியல, ஸோ அதனால தான் கை வலிக்க விடுறாங்க. ஸோ ஓல்டு ஏஜ்லேயும் ப்ரோட்டீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து வாரம் ஒரு வாட்டி மாதம் ஒரு வாட்டி எப்பயா ஒரு வாட்டி யோசிக்கிறதோட எவ்ரி மீலில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கான்னு தேடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பாலை நான் சொன்ன மாதிரி சப்ளிமெண்ட் பண்ணிக்க, தயிரை சப்ளிமெண்ட் பண்ணிங்க, கூட ப்ரோட்டீன் கண்டென்ட் ஏற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களை டைஜஷன் எது ஒத்துக்குதோ அதை மட்டும் ஆட் பண்ணிங்க, ஒத்துக்காத விட்டுருங்க. சரி, அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துங்க இந்த நிகழ்ச்சியிலேருந்து,

0: எது வேண்டாமோ அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு கமெண்ட் அடிக்கிறத வேலையை விட்டுட்டு உங்களுக்கு தேவை இருக்கிறத எடுத்துங்க, தேவையில்லாத விட்டுட்டீங்கன்னா யூ வாட் யூ வாண்ட் யூ டேக். உங்கள் பாடிக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்ன 100 டிப்ஸாக இருந்தால் கூட அதில் உங்களுக்கு ஒத்து வர டிப்ஸ்னு கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துங்க, தேவையில்லாத டிப்ஸை ஒதுக்கி விட்டுடலாம்.
1: தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் பல விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக பதில் சொன்னீங்க. அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப நன்றி, இன்றைக்கி நீங்கள் ரெயின்போவில் எங்கள் கூட பங்கு பெற்றது.
0: நன்றி, தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓகே நேயர்களே, நம்ம கூட இவ்வளோ நேரம் ரொம்ப அழகான பல விஷயங்களை குடல் இறப்பை அறுவை சிகிச்சை மருத்துவரான டாக்டர் பிரபுதாஸ் அவர்கள் தான் பகிர்ந்துக்கிட்டாங்க. இது எல்லாமே நிச்சயமாக நம்ம உடலில் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான், ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இப்போ உங்களுக்காக காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜோட இசையில் பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: இசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணுக்குள்ளே.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தகம்

மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்கு உள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு

இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மரினா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.stat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 4:03 ஆயிட்டிருக்கிறேன். போய் எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி திவ்யா, அவங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஃபன் பண்ண போறோம் அப்படின்னா, வழக்கம் போல உங்களுக்காக புது புது கேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு விளையாட்டோட வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேங்க, ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? ஒரு நம்பர் சொல்லுவேன், அதுக்கு அடுத்த நம்பர் தமிழில் சொல்லணும், அதுக்கு அடுத்த நம்பர் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்ககிட்ட வந்து 2 அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்து 3, 4, 5, 6 அந்த மாதிரி ஒன்று தமிழில் இங்கிலீஷில், தமிழில் இங்கிலீஷில், இப்படி தான் மாற்றி மாற்றி விளையாட போகிறோம். ஓகேவா? ரெடியாக கால் பண்ணுங்கள், 2986-0-0-3-8 அல்லது 2952-0-5-5-4 முன்னாடி மறக்காமல் 0-4 சேர்த்துக்கோங்க. ஓகே, நிகழ்ச்சியில் நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு எனர்ஜெட்டிக்கான பாட்டோட ஆரம்பிக்கலாமே, என்ன விளையாட்டு அப்படின்றத மறுபடியும் சொல்லிட்டுறேன். நான் உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து நீங்கள் ஒரு நம்பர் இங்கிலீஷில், இன்னொரு நம்பர் தமிழில், இங்கிலீஷ் தமிழ், இங்கிலீஷ் தமிழ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லணும். அதுதான் விளையாட்டு, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ முதல் பாடல் என்ன அப்படின்னா, சண்டை கோழி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ரொம்ப அழகான ஒரு பாடல், கார்த்திக் மற்றும் ரஞ்சித் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 4:10 நடந்துட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கேமுக்கு பாப்போமா. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
1: வணக்கம்
0: சார், உங்க பேர்
1: சொல்லுங்க.
0: ஜெயசிலன் சார், ரெடியா?
1: ரெடிமா.
0: உங்களுக்கான எண் 4. அடுத்த நம்பர் சொல்லுங்க. அடுத்த நம்பர் சொல்லுங்க. 5 சொல்லிட்டீங்க. அடுத்த நம்பர் என்ன சொல்லணும்? 6 அப்படினு சொல்லணும்.
1: 4 5 6 7 8 9 10 11 12.
0: சூப்பர். அவுட்டு. நான் சூப்பர்னோட நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, பட் நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? அந்த ரேடியோ வாலியம்
2: குறைச்சிட்டு
0: 15 17 18 19 20. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? விவிஎஸ் கண்ணன் சார், கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ஓகே, ரெடியா?
3: ரெடி.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் 12. உங்களுக்கு எண் வந்து
4: தெரியுமே தெரியலையா.
0: வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
5: பொன்ராஜ்
0: சார், ரெடியா? ஓகே, உங்களுக்கான நம்பர் வந்து
5: 12 15 16 17 18 19 19
0: சொல்லிட்டீங்களே. தேங்க்யூ, நல்ல முயற்சி பண்ணுங்க சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
6: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, ரெடியா?
6: சொல்லுங்க.
0: உங்களுக்கான நம்பர் வந்து 21.
6: 22 23 24 25 26 36 37 38 39 30 31 32 33 34 35 36 36.
0: சூப்பர் சூப்பர், அடி தூள் பண்ணிட்டீங்க.
6: நன்றி
0: நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
7: வணக்கம்மா, நான் ரதி பாலாஜி பேசுறேம்மா.
0: ரதி பாலாஜி,
7: கொஞ்சம் சின்னதா கொடுங்கம்மா.
0: சரி, ஓகே. உங்களுக்கான எண் வந்து

0: மூன்று.
1: ஃபோர். அஞ்சு. அஞ்சு. சிக்ஸ். ஏழு. எயிட். ஒன்பது.
0: ஓகே, நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றிமா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஞானபதி. ரெடியா? உங்களுக்கான நம்பர் 30.
2: 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க, சூப்பர் சூப்பர் சார், தேங்க் யூ. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியம், நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமா இருக்கு மேடம்.
0: ஓகே, ரெடியா?
3: ரெடி மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் வந்து 5.
3: அப்படி
0: சொல்லிட்டீங்க, பட் நல்ல முயற்சி பண்ணீங்க சார், தேங்க் யூ.
3: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா, ரெடியா?
4: நான் சொல்லுங்க, சின்ன நம்பரா கொடுங்க.
0: சின்ன சின்ன நம்பரா கொடுக்கணுமா? சரி, ஓகே. 8.
4: 8. 9. 10. 11. 12. 13. 14. 15. 16. 17. 18. 19. 20.
5: உங்களுக்கான
0: நம்பர்
5: தொடர்ந்து
0: விளையாடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை போயிட்டு வந்துடலாமா?
6: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்காலுமே, உங்க சொம்ப காணுமா?
7: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும், அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
6: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
8: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
9: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

நேரம் 4:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ஃபன் பண்ணலாமா. தொடர்ந்து நிறைய பேர் அழகா விளையாடிட்டு இருக்கீங்க, அப்படியே எனர்ஜியா விளையாட போவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அயன் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில நான் முத்துக்குமார் வரிகள்ல ஹரிஹரன் பாடிய பாடல் தான் காத்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேரம் 4:26 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில அடுத்து யார் வழியான போறாங்க? வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? கலா ரெடியா?
1: ஓகே,
0: உங்களுக்கு புரியல. ஆமா, நான் ஒரு நம்பர் சொல்வேன், அதுக்கு அடுத்த நம்பர் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் அப்படி மாத்தி மாத்தி சொல்லணும். ஈஸியான நம்பரா சின்ன நம்பரா? ஓகே, உங்களுக்கான எண் வந்து 6. சொல்லுங்க. 6 முன்னாடி போறீங்க, இது என்னது இது? ஆமா, அங்கேயேதான் நிக்கிறீங்க. பிரேக் போட்ட மாதிரி அங்கேயேதான் நம்ம நிக்கிறோம். நல்லா முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ கலா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் திவ்யா மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா ரெடியா?
2: ரெடி மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான எண் 9.
2: 10, 11, 12, 13, 15, 16, 17, 18.
0: என்ன இப்படி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வேகமா? சூப்பர் சூப்பர் வனஜா, நன்றி நன்றி. ஓகே, நேர்களே, நீங்களும் விளையாடனா தாராளமாக கால் பண்ணலாம். 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், விஜய் மேடத்துக்கு இனிய மாலை. வணக்கம், கோயம்புலேருந்து பார்த்திபன்.
0: பார்த்திபன், நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கு பார்த்திபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: கணக்கு க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஓடுது மேடம்.
0: ஓகே,
3: நிகழ்ச்சி நல்லா இருக்கு, பாட்டு அருமையா இது.
0: சூப்பர், ரெடியா?
3: ரெடி மேடம்.
0: உங்களுக்கான
3: ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, 8.
3: 8 8 னா இங்கிலீஷ்ல என்ன? அப்ப 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 16,
0: விளையாடலாம். அடுத்து உங்களுக்காக ராயன் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஏஆர்மானுடைய இசையில கானா காதருடைய வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் கேட்டு நினைச்சிருங்க. 101.4 எல்லாமே சமத்துள்ளு.

0: நேரம் 4:34 ஆயிட்டிருக்கிறேன். பாய் ஃபோன் 101.4 ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம். ரெடியா? உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், முருகன் ரெடியா?
1: ரெடியா இருக்கேன், ரெடியா இருக்கேன்.
0: ஆ, ஓகே. உங்களுக்கான எண் வந்து
1: 11.
0: சூப்பர், அப்படிதான் கேட்கணும். ஓகே, நான் வந்து ஒரு எண் சொல்வேன், அதுக்கு அடுத்து எண் வந்து தமிழ்ல, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல, தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லணும் அடுத்தடுத்த நம்பர்ஸ். அடுத்த நம்பர் சொல்லணும், முன்னாடி பின்னாடி வரக்கூடாது, முன்னாடி போகணும்.
1: 12,
0: அதுக்கு அடுத்து 2 9 8 6 0 8 5 9 0 4 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 இருக்காங்க போல. ஓகே, என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்வேன், அதுக்கு அடுத்த நம்பர் நீங்க தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லணும். இப்ப நான் உங்ககிட்ட ஒன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க அடுத்த நம்பர் டூ மூன்று ஃபைவ் ஐயோ ஃபோரை விட்டுட்டேன்னா, ஓகே ஃபோர் அந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி மாத்தி சொல்லணும். அதான் கேமு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.

0: ஹலோ, என்ன லைனில் இருக்காங்க, பேச மாட்டுறாங்களே. ஓகே, இந்த கேம் தான் நம்ம விளையாடிட்டுருக்கோம், ஃபன் பண்ணலாம்ல. நீங்களும் தாராளமாக விளையாடணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண் 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4. முன்னாடி மறக்காமல் 0-44 சேர்த்துக்கோங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
1: ஹலோ, வணக்கம், ஆவடியிலேருந்து ராணி பேசுகிறேன்.
0: ஆவடியிலேருந்து ராணி, கரெக்டாக? ஓகே ராணி, ரெடியா? உங்களுக்கான நம்பர் 30-30. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ராணி. ஓகே, நேர்களே, அடுத்து உங்களுக்காக திருமலை திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல், வித்யாசாகரோட இசையில வைரமுத்து வரிகள், உதித் நாராயணன் பாடியது வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: நேரம் 4:43 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு துள்ளலான பாட்டு கேட்டு எல்லாரும் கொஞ்சம் எனர்ஜியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேம் அப்படின்றத சொல்லிட்டேன். மறுபடியும் நான் உங்ககிட்ட ஒரு எண் சொல்வேன், ஒரு நம்பர் சொல்வேன், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பரை தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு மாத்தி நீங்க சொல்லணும். ஆல்ரெடி நிறைய பேர் அதிரடியா விளையாடிட்டு இருக்கீங்க. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடையில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சூப்பர், ரெடியா?
1: ரெடி. என்ன மேம் இன்னைக்கு க்வெஸ்சன்? 2.0 தானே?
0: 2.0. ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்வேன், அதுக்கு அடுத்த நம்பர் நீங்க தமிழ்ல அதுக்கு அடுத்து இங்கிலீஷ்ல அப்படின்னு மாத்தி சொல்லணும்.
1: சரி மேம்.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் ஈஸியா கொடுக்கணுமா கஷ்டமா கொடுக்கணுமா?
1: ஈஸியாவே கொடுத்துருங்க.
0: சரி ஓகே. 15.
1: ஓகே. 16, 17, 18, 19, 20, 21, 22, 24, 25, 26, 27, 28, 29, 30, 32, 30.
0: சூப்பரா சொன்னீங்க. சூப்பர் சூப்பர்
1: வணக்கம்
0: ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, நேர்களை நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986-00-38 அல்லது 2952-00-554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். அமைதிதான் இவங்களுடைய ஆயுதமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா?
1: உங்களுக்கான
2: நம்பர் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16.

0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: சண்முக.
0: ஹலோ,
1: நம்பர் சொல்லுங்க.
0: ரெடியா இருக்கீங்க போல. ஓகே, உங்களுக்கான நம்பர் 14. சார் கேட்கவே இல்லை சார், நீங்க பேசுறதே. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலம்.
0: ராஜலட்சுமி, ரெடியா?
1: நீங்க சொல்ற நம்பருக்கு அடுத்தது இங்கிலீஷும் தமிழும் மாத்தி மாத்தி சொல்லணுமா?
0: அதேதான்.
1: உங்களுக்கான எண் வந்து 11, 14, 17, 18, 19, 21, 22, 23, 24.
0: சந்தோஷம். ஓகே, ரெடியா? உங்களுக்கான எண் வந்து 5. ஆனா நல்ல முயற்சி பண்ணீங்க. சூப்பர் சூப்பர், நன்றிமா, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹாய் மேம்.
0: ஹாய், உங்க நேம் சொல்லுங்க.
2: என் பேர் கார்த்திக்.
0: கார்த்திக், ரெடியா?
2: எஸ் மேம்.
0: ஓகே, உங்களுக்கான
2: சின்ன ரிக்வெஸ்ட்.
0: யா ஷூர்.
2: நானும் எங்க பிரதர் இருக்கோம், நான் ஒரு சான்ஸ் என் பிரதர் ஒரு
0: சான்ஸ். கண்டிப்பா, தாராளமா. ஓகே, ஒண்ணுல அடுத்து நீங்க கால் பண்ணாலே அவர் எடுத்தாரா, நான் கண்டிப்பா பேசுவேன்.
2: Okay, 16, 17, 18, 20, 21, 22, 24, 25, 26, 27, 28, 29, 30.
0: பிடித்தமான ஒரு பாடல் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில லில்சி ரிவீஸ் மற்றும் ஆண்ட்ரியா வசுந்தரா தாஸ் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தமானவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகே, ஹாப்பியா இருங்க. இதே மாதிரியா இன்னொரு சுபமான நிகழ்ச்சியில் திவ்யா உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்து உங்களுக்காக

ஃபேவரட் அஜய் காத்துட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா மாறி திரைப்படத்திலிருந்து அனிருத்தோடைய இசையில தனுஷுடைய வரிகளில் தனுஷ் அனிருத் ரெண்டு பேருடைய பெஸ்ட் காம்போல ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சுருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின்

வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மரீனா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திரு

பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் குப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்ஹி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:15 ஆயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடிக்கு நம்ம ஒரு பொருளை வீட்டுல மறந்துட்டு போவோம், கொஞ்சம் தூரம் போய் ஞாபகம் வரும், இல்லைனா வெளியில் போனதுக்கப்புறம் ஞாபகம் வரும், இல்லை நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ அங்கே போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும், அடடா இதை பண்ணாமல் வந்துட்டோமே இதை எடுக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு. அப்படி நீங்கள் அடிக்கடிக்கு மறந்துட்டு போகிற ஒரு பொருளை பற்றின கவிதை எழுதி இன்றைக்கி எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து கண்ணாடி அப்படியே தலைக்கு மேலே மாட்டிட்டு மூக்கு கண்ணாடி எங்கே அப்படின்னு வந்து தேடுவாங்க. ஃபோனில் கையில் எதையாவது பார்த்துக்கிட்டு அடதான் என் ஃபோனை நான் எங்கே வச்சேனே தெரியலையே அப்படின்னு வந்து பார்ப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அதை யோசித்தேன். எஸ் தொடர்ந்து நாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் காலர் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம் ரெயின் போயார், இங்கேருந்து வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், கோயம்பேடு பார்த்திபன் மேடம்.
1: பார்த்திபன் சார், நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
2: நலமா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: நான் போன் தொலைச்சிருவேன், அது எப்பனா மிஸ் ஆயிடும், அப்புறம் ஆட்டோல மிஸ் ஆயிச்சு.
1: சரி,
2: அப்புறமா கண்டுபிடிச்சு எடுத்தாங்க மேடம்.
1: கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. இப்ப அதை பத்தின ஒரு கவிதை தான் கேட்டுட்டு இருக்கோம்.
2: கவிதையா? போனை பத்தி என்ன சொல்றது?
1: என்ன சொல்றது? என்ன சொல்றது?
2: வந்து மொக்கு போன் வந்து அவசியமான பொருள், அது வந்து யூஸ் பண்றதுக்கு தேவைப்படும் அத்தியாவசியமான பொருள். அப்புறம் வந்து போன் இல்லாமல் இருக்க முடியாது.
1: இல்ல இல்ல, கவிதையா? கவிதையா தானே கேட்டோம்.
2: அதாவது யூஸ் பண்றது தானே சொல்றேன்
1: சார். சரி, சரிங்க சார், நிதானமா உட்காந்து எழுதுங்க சார் கவிதை. என்னங்க உடனே கேள்வி கேட்டா எப்படிங்க நாங்க பதில் சொல்லுவோம்? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? எஸ், ஒரு பொருளை பத்தின கவிதை, அடிக்கடிக்கு நீங்க மறந்துட்டு போற ஒரு பொருள், முன்னாடியே இருக்கோங்க நம்ம கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது, ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்போம், யாராவது வந்து இங்கதானே இருக்கு, இதுக்காக இவ்வளவு அலப்பற பண்ண அப்படின்னு கையில எடுத்து கொடுப்பாங்க இல்லையா. எஸ், அந்த அனுபவம் எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து? எஸ், தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில முதல் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, பையா திரைப்படத்துல இருந்து எஸ் கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதி இணைந்து பாடிய பாடல். அமுத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருப்போம்.

0: நேரம் 5:10 50 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடிக்கடிக்கு நீங்கள் வீட்டில் மறந்துட்டு போகிற ஒரு பொருளை பற்றின கவிதை எழுதி என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணணும் உங்களுடைய கவிதை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986000038 இல்லைனா 2955205549 வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் பேசுவோம். வணக்கம் ரெயின்போ.
1: அடிக்கடிக்கு
0: மறந்துட்டு போவீங்க வீட்டுல, அந்த

0: பொருள்
1: ஓகே
0: பத்தின
1: மேடம்.
0: கவிதையா?
1: வண்டி தாய் மேடம், வண்டி தாய் மேடம்.
0: வண்டி சாவியா?
1: ஆமாம் மேடம், இப்போ காலைல வண்டி ஓட்டணும் மேடம். 5 மணி வரும் வீட்டுக்கு, அந்த சாவி வந்து வச்சிருக்கேன். ஆனா காலை மருந்து சாவிக்கு எந்த வச்சேன்னு தெரியல, ஆனா அங்கதான் இருக்கும். ஒரு பக்கத்துல இங்க வச்சாங்க, அவரு பக்கத்து மாதிரி அம்மா கிச்சன் இருப்பாங்க. அம்மா பாட்டி அம்மா சேப்பா எல்லாரும் சேப்பா சொல்ல அம்மா கிச்சனே பாக்கணும், மாறி போடுவாங்க, மாறிட்டே வரும் அப்படின்னா. அப்படி நம்ம அவர் தெரியுதுனா இது கண்ணு சொல்லிடுவோம், அக்கா அந்த வச்சு எப்படி சாவி. அப்புறம் கமிஷன் மேடம், கமிஷன் கேட்பா மேடம் காசு, கண்டுபிடிச்சு தெரியல, அது காசு கொடுத்து கேட்போம்.
0: சரி, இப்ப அந்த அந்த சாவி பத்தி எழுதிருக்கீங்களா கவிதை?
1: கவிதையா மேடம்? ஆனா நான் சொந்தமா படிக்கும் போது அது ஒரு கவிதை, அந்த கவிதை எழுதின படிச்சேன்.
0: சரி சொல்லுங்க, அதை சொல்லுங்க.
1: எழுத தேடும் நெஞ்சங்கள் அந்த கவிதை மேடம், அதுதான் அதுதான் எனக்கு படிக்கும்போது அந்த கவிதை எழுதினேன். இந்த பொருளுக்கு அது கவிதை தெரியல மேடம் எனக்கு.
0: சரி சரி, யோசிங்கம்மா, யோசிச்சு எழுதுங்கம்மா. கலா மேடம் அடுத்த முறை கண்டிப்பா சொல்லணும். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: மேடம் கேக்குதா மேடம், ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: கைபேசியை பத்தி ஒரு கவிதை மேடம்
0: சொல்லலாமே.
2: நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை விட்டு எங்கே இருக்கிறாய்? என்னை விட்டு எங்கே இருக்காய் கைபேசியே? என் மீது என்ன கோபம்? உன்னால் என் பெயர் வானொலி மூலமாய் பரவ செய்தாய் உலகெங்கும், உலகெங்கும் கேட்க செய்தாய், எங்கே இருக்கிறாய் கைபேசியே?
0: அவ்வளவுதானா? அவ்வளவுதான் போங்க, கைபேசி எங்க இருந்தாலும் ஓடி வந்துருங்க. சூப்பர் சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம், ரேட்டா மேடத்துக்கு புதுவண்ணையில இருந்து புஷ்பா.
0: சொல்லுங்க மேடம்.
3: நான் எழுதின கவிதை, என் கண் கண்ணாடியை எங்கே வைத்தேன் என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது கண்ணாடி இருக்கும் என்றெல்லாம் அலைந்து வீடு முழுக்கும் நான் அலைந்து விட்டேன். ஆனால் அந்த சமயத்தில் என் தோழி ஒருத்தி வந்தாள். அவளிடம் கூறினேன் என் கண்ணாடியை காணவில்லை என்று. அவள் கண்ணாடியை இங்கே வைத்து விட்டு தேடுகிறாய் என்று வாக்கு வைக்கும் ராவிலிருந்து எடுத்து என் கண்ணாடியை என்னிடம் கொடுத்தாள்.
0: பாருங்களேன், அந்த இடத்துல மட்டும் நீங்க தேடல, தோழி வந்து எடுத்து கொடுக்கணும்னு இருக்கு. நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
4: நுங்கம்பாக்கம் டாக் பண்றோட சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜா பேசுறமா. வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். எந்த பொருளை அதிகமா மறந்துட்டு போவீங்க, அந்த பொருளை பத்தி ஒரு கவிதை.
4: நானு எல்லா பொருளும் செல்லு, ஒரு 5 செல்லு தொலைச்சிட்டோம்மா.
0: அப்பா
4: எல்லாம் பாட்டு பதிவு பண்ணி மெமரி கார்டு பதிவு பண்ணி வச்சு எல்லாம் கேட்டு இருப்பேன். நானே பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு ஏதோ யோசனை,
0: பஸ் ஏறி போயிடுவீங்க?
4: நல்ல காலம் எல்லாம் பட்டன் போடுதான், இப்பவும் பட்டன் போட வச்சுருக்கேன். ஏன்னா எந்த நேரத்தை தொலைப்பு சொல்ல முடியாது, அது என்னன்னு தெரியல எனக்கு. எந்த பொருளும் பக்கத்துல வச்சுக்க மாட்டேன்,
0: கையிலே வச்சுக்கணும். சரி சொல்லுங்க, அதை பத்தி கவிதை எழுதிருக்கீங்களா?
4: கவிதை ஒண்ணு எழுதிருக்கமா, ஒரு நண்பன் லெட்டர் போட்டாக்க அவட சந்தோஷப்படுத்து எப்படின்னு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சிருக்காரு. அதாவது ரேடியோல இந்த டிவி செல்போன்லாம் வராத காலத்துலம்மா. சூப்பர் கவிதையா, நீங்க சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
4: கடலில் மூழ்கி தவிப்பவனுக்கு கட்டுமரம் கிடைத்தது போல் உன் அன்பு மடல் கிடைத்து சந்தோஷப்பட்டேன், பூரிப்படைந்தேன், ஆனந்தம் அடைந்தேன். கடிதமா அது அல்ல அல்ல என்று சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல உன்னுடைய அன்பு என்னை நெருங்கி வருகிறது. மெல்ல மெல்ல மெல்ல.
0: என்னங்க என்னங்க இப்ப எங்கங்க கடிதம், அந்த மடல்லாம் எங்கங்க எழுதுறாங்க? எவ்வளவு அழகா மடல் அப்படிங்கிற ஒரு சொல்லலாம் நமக்கு மீண்டும் வந்து நினைவுபடுத்தி இருக்காங்க இல்லையா. தொடர்ந்து நாம பேசுவோம். எந்த பொருளை நீங்க அதிகமா மறந்துட்டு போவீங்க, அந்த பொருளை பத்தி ஒரு கவிதை. நீங்க சொல்ற கவிதையிலே இனி அந்த பொருள் வந்து நான் என்ன நீ மறந்துட்டு போக கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கணும். தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, மைனா திரைப்படத்திலிருந்து, பெனிதயாள் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் டி மானின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் 5:21, 21 ஆயிற்றுக்கு. எஸ் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு நீங்கள் வீட்டில் மறந்து

0: வந்துட்டு போகிற ஒரு பொருள், அந்த பொருளை பற்றின ஒரு கவிதை. நீங்கள் எழுதின கவிதையை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038, இல்லைனா 2952055554. வணக்கம் ரெயின் போயார், இங்கிருந்து வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கமா?
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: நான் சொல்லட்டுமா?
0: சொல்லாமே. என்ன
2: கைபேசி கைசு? நம்ம எழுதலாம் இல்ல, சும்மா மனசுல சொல்றேன்.
0: சரி,
2: இது கைபேசியை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தேன், எங்கு சென்றாய்? நானும் பார்த்து யோசிச்சு பாக்குறேன், அதுக்குள்ள ஒரு வாடிக்கையாளர் வந்து விட்டார், அவருக்கு கொடுத்து திரும்பவும் பாக்குறேன்னு தேடினேன்னு கிடைக்கவில்லை. ஆகியால் இன்னொரு கைபேசின்னு போட்ட பிறகுதான் நீ எங்க இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சேன். ஆகியால் நீ சிறப்பே சிறப்பு
0: தான். ஆனா இது பண்ணுவோம்ல நாம, இப்ப நம்ம போன் காணோம் அப்படின்னா எடி இன்னொரு போனை அடி நம்ம நம்பர் அப்படின்ற மாதிரி நாம தேடி கண்டுபிடிச்சு அதையே ஒரு கவிதையா மாத்திருக்கீங்க. ரொம்ப அழகு சார், நன்றி. வணக்கம் ரெயின் போய், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
3: நான் அடிக்கடி செருப்பு தான் மறந்துட்டு போயிடுவேன். நீங்க சொல்லவே எனக்கு ஒரு ரெண்டு வரி சொல்றேன். கல்லிலும் முள்ளிலும் காப்பாற்றும் காலனி, உன்னை நான் மறந்து சென்றாலும் பத்தடி செல்வதற்குள் என்னை பதறி வைத்து கவனத்தை வர வைத்து விடுவாய். ஓடி வந்து உன்னை அணிந்து கொண்டு உனக்கு நன்றி
0: சொல்வேன். நன்றி. அந்த பொருளை பத்தின ஒரு கவிதை, அதை பத்தி தான் நாம பேசிக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்க ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சின்மயி குரலில், கார்கியின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் கேட்டணைந்திருப்போம். இது எஃப்எம் 101.4, எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 5 5 4. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சமூகத்தில் பேசுறேன், ரேகா மேடம்.
0: ஆமா சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து தலைக்கவசத்தை பத்தி சொல்றேன் மேடம்.
0: தலைக்கவசம் அடடா.
1: தலைக்கவசம், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. அதனால் என் தலையில் உட்கார்ந்து கடும் வெயிலிலும் கடும் மழையிலும் மின்னல் அடிக்கும் நேரத்தில் என் உயிரை காத்து கொண்டு இருக்கும் தலைக்கவசம் எனக்கு பல ஒரு நன்மைகளை செய்கிறது. உனக்கு நன்றி நன்றி பல.
0: வெயில் மழை இடி மின்னல் மட்டும் இல்ல இல்ல சார், தலைக்கவசம் உயிர் கவசம். வெளியில இருசக்கர வாகனம் எடுத்து கிளம்பிட்டாலே வந்து தலைக்கவசம் அணியணும். பின்னாடி உட்காந்துட்டு போறவங்களும் கண்டிப்பா வந்து தலைக்கவசம் அணிஞ்சிட்டு தான் வந்து போகணும். ரொம்ப அழகா சொன்னாங்க. வணக்கம் ரெயின் போய், யாரங்க இருந்து?
2: வணக்கம் மேம், வணக்கம். சந்திரசேகர் பேசுறேன். சேலம் மாவட்டம் கட்பாடியிலிருந்து. எப்படி இருக்கீங்க ரேகா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பொருள், எந்த கவிதை?
2: எனக்கு இன்னொரு வாட்டிக்கு தலைப்பு சொல்லுங்க மேம்.
0: வீட்டுல நீங்க அடிக்கடி மறந்துட்டு போற ஒரு பொருள், அந்த பொருளை பற்றிய ஒரு கவிதை.
2: சரி மேம், நான் அடிக்கடி மறக்கிறது சாவி, என்னுடைய வண்டி சாவி. திறவுகோலாய் திறவுகோலாய் திறக்க உதவுவாய் என நினைத்தேன். என் வாழ்க்கையில் உன்னை தொலைத்த நாட்களே அதிகம். என் வாழ்க்கையில் உன்னை தொலைத்த நாட்களே அதிகம். இனி தொலைக்க கூடாது என்று நினைக்கின்றேன்.
0: சூப்பர் சூப்பர். திறவுகோல்னு ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க இல்லையா, அதுவே வந்து ஆமா, அதுக்கே வந்து ஒரு பாராட்டு உங்களுக்கு. வணக்கம் ரெயின் போய், யாரங்க இருந்து?
3: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யாரங்க இருந்து? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன கவிதை எடுத்துட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு?
3: எனக்கு வந்து செல்போன்
0: தண்டிக்கணும்,
3: அதான் எங்கன்னா வீட்டுல வச்சிடுவேன். வச்சுட்டு நம்ம அடிக்கடி தேடி ஏடி கண்டுட்டு அதுக்கப்புறம் எங்க பிள்ளையுடைய செல்போன் எடுத்து அது நம்பர்
0: போட்டு
3: அது அப்புறம் இருந்து வரும், அப்புறம் போய் எடுத்துக்குவோம். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியா.
0: கவிதை கவிதை எழுதிருக்கீங்களா அதை பத்தி?
3: இல்ல இல்லம்மா, அதான் என் தெரியும்.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்கம்மா. இது நிறைய பேர் வந்து இந்த தொலைபேசி பத்தி தான் வந்து ரொம்ப அதிகமா சொன்னாங்க. எங்க வச்சேன்னு தெரியாம இன்னொரு போன்ல இருந்து கால் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம பேசுவோம். எப்பவுமே நாம ரொம்ப அதிகமா பயன்படுத்துற ஒரு பொருள், அதை வந்து மறந்து வச்சுட்டு போயிடுவோம். அதை பத்தின ஒரு கவிதை தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின் போய், யாரங்க இருந்து? எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமே. பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்துல இருந்து ஹரிச்சரன் குரலில் நாமத்துக்குமார் வரிகளில் பாடல் கேட்டு நினைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

நேரம் 5:31 ஆயிட்டிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் எப்போவுமே மறந்து விட்டுட்டு போகிற ஒரு பொருள், அந்த பொருளை பற்றிய ஒரு கவிதை. என் கூட நீங்கள் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 இல்லைனா 298-5-20

0: 21.4 இங்க எல்லாமே தோணி.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:40 25 நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடிக்கடிக்கு மறந்துட்டு போகிற பொருள், அந்த பொருளை பற்றின ஒரு கவிதை, அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட பேசணும், உங்களுடைய கவிதைகளை ரெயின்போ எஃப்எம்ல நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952055554. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்கம்மா.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிங்கம்.
2: சொல்லுங்க.
3: அதாவது தொலைஞ்சு போவது மூக்கு கண்ணாடி, தேடி பார்க்கையில் கிடைப்பது தையல் மிஷின் பின்னாடி, சில நேரம் அது நம் முன்னாடி இருக்கும், அது தெரியாமல் பதட்டத்தில் தேடி அடைவோம் திண்டாடி. இதுபோல்தான் நம்ம கையில் இருக்கும் மகிழ்ச்சியையும் குலைத்து விடுகிறோம் அன்றாடம்.
2: ஆமா, உண்மை இல்லையா? மகிழ்ச்சியை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத தெரியாம. ரொம்ப அழகா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இன்னொரு முறை அந்த முதல் ரெண்டு லைன் சொல்லுங்க.
3: முதல் ரைம்ஸ்யா?

0: முதல் ரெண்டு லைனா?
1: அதாவது தொலைந்து போவது மூக்கு கண்ணாடி, தேடி பார்க்கையில் கிடைப்பது தையல் மிசின் பின்னாடி.
0: பின்னாடி
1: சில நேரம் அது நம் முன்னாடியே இருக்கும், அது தெரியாமல் தேடி அடைவோம் பின்னாடி. இது போலதான் நம் கையில் இருக்கும் மகிழ்ச்சியும் தொலைத்துகிறோம் அன்றாடம்.
0: ரொம்ப அழகா, ரொம்ப அழகா, அந்த எதுகை மோனை இயைபு எல்லாம் கலந்த ஒரு கவிதையை ரொம்ப அழகா கொடுத்தீங்க, நன்றிங்கம்மா. வணக்கம் மழையின் போயார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன் மேடம்.
0: முருகன் சார், சொல்லுங்க சார்.
2: நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நிகழ்ச்சி நல்ல அருமையா மேடம், கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம்.
0: நன்றி, நன்றிங்க சார். சொல்லுங்க சார், எந்த பொருளை பத்தி இன்னைக்கு பேச போறீங்க எங்க கிட்ட?
2: எந்த பொருள் பேசலாமா?
0: எந்த பொருளை நீங்க மறந்துட்டு போவீங்க?
2: ஆமா, இல்ல இல்ல, மறந்துற பொருள் எந்த பொருள் பேசலாம். நான் வந்து என்னடா, இந்த நம்ம காசு எடுத்து போகல மேடம், இந்த கார்டு.
0: ஆமா ஆமா, ஏடிஎம் கார்டு.
2: அதான் நான் பேச போறேன்.
0: சொல்லுங்க.
2: அது வந்து என்னடா, நம்ம வந்து வந்து காணாம வச்சுக்கணும். அது நான் போகும்போது என்னடா, நான் அடிக்கடி மறந்துட்டு மறந்துட்டு போயிடுவோம்மா அந்த கார்டை. போயிட்டு வேணா ஒரு தடவை எடுக்க போறோம்மா. ரேஷன் கார்டு அது ஒரே கார்டிங்ல இருக்கு பாத்தீங்களா, வச்சு பாருங்க, ஒரே மாதிரியா இருக்கு.
0: சரி.
2: அதை வச்சுட்டு மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன் மேடம். எடுத்து பார்க்க, ஐயோ எடுக்கிறப்ப நான் போடுறப்ப பாக்குறேன், ஐயோ மேடம் மாத்தி எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு தடவை கார்டு வச்சுட்டு போனா அன்னைக்கு ஒரு தடவை ஆதார் கார்டை மாத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாமே ஒன்னா வச்சிருக்கனால பெரிய கவனிக்காம திருசா தான் இருக்கு. அப்படி எப்படி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுறோம், அங்க போனாதான் டக்குன்னு மறந்துட்டு வச்சுட்டு
0: வந்துருவான்.
2: அதனால இந்த ஏடிஎம் கார்டு தான் மேடம் சொல்லுவேன், மறந்துட்டு வச்சுட்டு வந்துருவோம் அடிக்கடி.
0: நன்றி சார், நன்றி சார். வணக்கம் போய், யாரு இங்க இருந்து?
3: எனக்கு வணக்கம்.
0: வணக்கம், யாரு இங்க இருந்து?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துந்து கணேசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கணேசன் சார். சொல்லுங்க, என்ன கவிதை கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு?
3: ஆமாங்க, நான் முள்ளு வாங்கிங்க, அதுக்கு முள்ளு புடுங்கறது. ஆமா, மறந்து போனா மறந்து போனா முள்ளு வாங்கிய மறுபடியும் நசி நசிச்சு பார்த்தாலும் எங்க இருக்குன்னு தெரியவில்லை. கனவுல கூட கண்டுபிடிச்சு பாக்கலாம்னு கணிச்சு பார்த்தாலும் அதுக்கும் தெரியவில்லை.
0: கனவுல வர
3: கனவுல வேற கண்டுபிடிச்சு பார்த்தாலும் எனக்கு கனவுலும் தெரியவில்லை. மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்தவே நினைச்சு நினைச்சு சுத்தி சுத்தி வர வைத்து கண்டுபிடிச்ச உடனே மீன் மாதிரி துள்ளியது மனசு.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா வித்தியாசமான ஒரு பொருள் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. வணக்கம் மேடம், போய் யாரங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், சென்னை நலம்பூர்ல இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி மேடம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். நானா ரேடியோ கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது போயிட முடியுமா? நாங்க நல்லா இருக்குமே எல்லாருமே உலகத்துல.
0: ஆமா ஆமாங்க, உண்மைதாங்க. சொல்லுங்க, என்ன கவிதை?
4: நான் முக்கியமான இது காலணியே மறந்துட்டு
0: போயிடுவேன்.
4: ஆமா, காலணி உள்ளதே இருக்கிறனா வெளியே போகும்போது காலணி இல்லாம போயிட்டு அவஸ்தப்படுவேன். காலணியே காலணியே எனக்கு ஞாபகப்படுத்த கூடாதா? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கோ, என்ன பார்த்தா பாவம் தெரியல எங்களுக்கு. அங்க போய் கல்லு குத்தம் போட்டுதான் ரோட்ல ஏதாவது குத்துச்சுனதான் ஞாபகம் வரும் எனக்கு.
0: ஓ, திரும்ப வந்து போட்டுட்டு போவீங்களா? டப்போ அப்புறம் பாத்துக்கலாம். அப்படி
4: வருவேன் கண்டிப்பா.
0: காலனியே காலனியே நினைவுபடுத்த கூடாதா? வணக்கம் மேடம், போய் யாரு இங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
5: ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார்.
5: இந்த இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா காலனி, அத பத்தி ஒரு கவிதை சொல்லட்டுமா?
0: சொல்லலாமே.
5: ஒண்ணு இருந்தாதான் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல.
0: ஆமா ஆமா, ஒண்ணு பிரிஞ்சு இன்னொன்னு இருக்காதான்.
5: அது போலதான் மேடம் வாழ்க்கையும்.
0: ஒரு தத்துவமா சொல்லிட்டீங்க சார், நன்றி சார். தொடர்ந்து நாம பேசுவோம். நேரம் 5:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் வாகை சூடவா திரைப்படத்திற்காக சின்மயி, குரலில் வைரமுத்து, வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 5 மணி 50 நிமிடம் 40 நொடிகள் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வீட்டில் மறந்து அடிக்கடிக்கு மறந்து செல்லும் பொருளை வைத்து ஒரு கவிதை, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கவிதை எழுதிட்டீங்க, நம்ம ரெயின்போ எஃப்எம்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952055544. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க சார். கணபதி சார் சொல்லுங்க.
1: ஆழமா இருக்கு ஒரு மணிப்பா அடிக்கடி செஞ்சிருவேன் வீட்டுல. ஆழமா இருக்கு வாழும் கவி குயிலே, என்னை ஆசைகள் மிதக்க வைத்தார், அதால என் மனது மணிப்பாசை மறந்து விட்டு ஏன் ஏன் ஏன் அதான்.

0: நன்றி சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜே இஸ்மாயில்.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நிகழ்ச்சி கலை கெட்டது.
0: நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ மேடம்.
0: ம், என்ன கவிதை கொண்டு வந்திருக்கீங்க? எந்த பொருளை மறந்துட்டு?
1: ஹலோ
0: சொல்லுங்க சார். ஆடாடா, எஸ், நம்ம இயல்பாகவே மறந்துட்டு போகிற பொருட்களை பற்றிலாம் ரொம்ப அழகாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு பொருளை மாற்றி வச்சுருவோம் வீட்டில். இப்போது இயல்பாகவே ஒரு இடத்துல ஒரு பொருள் எடுக்கிறோம், கரெக்டாக அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் அவசரத்தில் நம்ம எங்கேயாவது வச்சுருவோம். இந்த சாவியை மாட்ட போகிறோம் அப்படின்ட்டு வேறு எங்கேயாவது எடுத்து மாட்டிடுறது, காலையில் கிளம்பும் போது தான் அந்த ஞாபகம் வந்து எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி சில நேரம் அப்படியே பாக்கெட்லேயே போட்டுட்டு அதை துவைக்க போட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபேண்ட் பாக்கெட்டில் அது மாட்டிக்கிச்சின்னு தேடி இந்த மாதிரியெல்லாம் கூட வீட்டில் இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவங்கள்லாம் கூட உண்டு. இப்போ ரொம்ப பத்திரமாக ஒரு பொருளை நாம் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். எதை அப்படி நினைச்சு எடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த பொருளை தான் வந்து அடுத்த முறை காணாம நாம வந்து தேடிக்கிட்டே இருப்போம். இப்போ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய பொருட்கள் கூட, இப்போ பென்சில் எங்க இருக்கு தெரியல, பென் எங்க இருக்குன்னு தெரியல, ஏதாவது எழுத சொன்னா அவங்க உண்மையாவே காணோன்னு தேடுறாங்களா இல்லை எங்க எழுத சொல்ல போறாங்களோ அப்படின்னு மறைச்சு வச்சுட்டு நம்ம கிட்ட விளையாடுறாங்களா அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளவே ஒரு ரணகலம் வந்து வீட்டில் நடந்துரும் இல்லையா? வணக்கம் ரெயின் போய், யார் இங்க இருந்து? வணக்கம் சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க.
2: ஹலோ மேடம்.
0: சொல்லுங்க சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறையில இருந்து திரைசாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: தொலைபேசி பத்தி தான் பேச போறேன்.
0: தொலைபேசி பத்தியா? பேசுங்க.
2: உன்னுள் ஆயிரம் படியங்களை தேடி கண்டுபிடித்தவன் முடிவில் உன்னுள்ளே தொலைந்து
0: போனேன். சூப்பர் சார், சூப்பர் சார். எஸ், சில விஷயங்களை நாம் மறக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது. பல விஷயங்களை நினைவுபடுத்தி அப்படியே நம்ம மனசில் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று தான் இல்லையா? அதனால் நமக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு எப்போவுமே நல்ல நினைவுகளை நாம் வந்து மனசில் சுமந்து சென்றோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையாகும். அதனால் இந்த சின்ன சின்ன மறதி அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று தான். அதே நேரம் நம்ம ரெகுலராக மறந்துட்டு போகிற அந்த பொருளெல்லாம் நாம் எப்போவுமே வந்து பத்திரமாக இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை நம்ம மறந்து செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக ஒவ்வொரு பொருளை பற்றியும் ரொம்ப இயல்பாகவும் இருந்தது, ரொம்ப அழகாக ஏன் தான் என்னை இப்படி படாத பாடுபடுத்துற அப்படின்னு அப்படி செல்ல சண்டை போட்ட மாதிரியும் இருந்தது. எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மனம் விரும்பிய பாடலை எஃப்எம் ரெயின்போவில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் மற்றும் சின்மயி குரலில், விவேகாவின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் பாடல் கோ திரைப்படத்திலிருந்து கேட்டுணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல் நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு

cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே, அகன்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4. And you're with me, Kavya, tonight on Drive Time. So, of course, I'm taking requests for tonight. So, very quickly, give me a call on 044-2986-0038 or 295-20554. You can also go to our Chennai FM Rainbow 101.4 Facebook page. Look for my post on Drive Time and comment below. First up, I'm going to give you Venga Boys with We Like to Party.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952055544. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்கள். மனம் விரும்பிய பாடலை நம்ம ரெயின்போ எஃப்எம்ல இந்த ஷோவில் ப்ளே பண்ண வந்தாச்சு. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. எஸ், நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்கேருந்து?
2: மேடம், சென்னை மந்தவெளியில இருந்து விநாயகம் பேசுறேன்.
1: விநாயகம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
2: மேடம், படம் வந்து அழைப்பா, இது பாடல் வந்து யாரோ யாரோ அந்த பாடல்
1: போட்டுடலாமா சார்? போட்டுலாம் சார். நன்றி சார். அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில்

மகாலட்சுமி, வைஷாலி மற்றும் ரிச்சா சர்மா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கேட்டடைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: 7:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
1: சத்யநாராயணன் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து 6-60 வரை.
0: சரிங்க சார்.
1: பாடல் கண்மணியே காதல் என்று
0: கேட்டுலாம் சார். சூப்பர் பாடல் சார்.
1: நன்றி
0: நன்றி. இளையராஜாவின் இசையில் பஞ்சோருணாச்சலம், வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி, குரலில் 6-60 வரை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? யார் உங்க பேரு? என்ன பண்றீங்க?
1: படிக்கிறேன்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: மூணாவது.
0: மூணாவது. என்ன பாடல் வேணும் குட்டி உங்களுக்கு?
1: சிவாஜி பாடல்.
0: சிவாஜி பாடல். சிவாஜி திரைப்படமா சிவாஜி பாடலா?
1: சிவாஜி படம்.
0: சிவாஜி படம்ல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சஹானா.
0: சஹானா பாட்டு. என்ன எல்லாம் ஒன் வேர்ட்ல தான் ஆன்சர் பண்ணுவீங்களா? கேட்டுடலாமா? மழை பெய்யுதா? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மனசுக்கு பிடிச்ச பாடலை அப்படியே கேட்டுக்கிட்டு ஜாலியா இருங்க. சரியா? கேட்போமா? கேப்போம். நன்றி. எஸ், உதித் நாராயணன் மற்றும் சின்மயி, குரலில் வைரமுத்து, வரிகளில் ஏ ரஹ்மானின், இசையில் சிவாஜி. திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 7:19, 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை நீங்கள் கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 298-5-2-55-4. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
1: நான் வந்து புத்தூர் இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன் மேடம்.
0: கல்யாண சுந்தரம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இந்த சலங்கை ஒளி படத்துல இருந்து தகிட தகிட அந்த பாட்டு
0: போட்டுடலாமா சார்?
1: போட்டுடலாங்க. நம்ம இதுல நம்ம இதுல ரொம்ப அதிகமா கேட்க முடியுது இல்ல, அதனால ஒளிபரப்புங்க.
0: கேட்டுருவோம் சார். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜாவின் இசையில் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: நேரம் 7:24 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரங்கிறது பேசுறீங்க?
1: மந்தவெளியிலிருந்து வினைப்பிரியா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஹலோ,
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மருந்து படத்துல இருந்து கருவ காத்து கருவாயா அந்த சாங்
0: போட்டுடலாமா? நன்றி. எஸ், வைரமுத்து வரிகளில் டீமானின் இசையில் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. மருது திரைப்படத்திலிருந்து கேட்டு நைந்திருப்போம்.

0: நேரம் 7:59 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனசுக்கு பிடிச்ச பாடல் எப்பவுமே ரெயின்போ எஃப்எம்ல ஒலிக்கும். ஆனாலும் இந்த ஒரு மணி நேரம் எனக்கு பிடித்த பாடலை நான் கேட்கணும்ப்பா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055 4. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, என் பேரு சரோஜாமா, கொலப்பாக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சரோஜாமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து படம் வந்தமா வசந்தத்தில் ஒரு நாள். பாட்டு வந்து வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு பெண்பணி சென்றால் உள்ள வரையில்
0: கேட்டுருவோமா. நன்றி நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: நேரம் 7:35 ஆயிற்றுக்கு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து சார்?
1: நான் சோலைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் உன்னால் முடியும் தம்பி. அதே உன்னால் முடியும் தம்பி தம்பி,
0: அந்த பாட்டே வேணும். போட்டுடலாமா சார்? நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் புலமைப்பி, தன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை ரெயின்போ எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கோம். எஸ், அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0 4 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம்
0: சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ்
0: பேசுறேன். பொன்ராஜ் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தூங்காரே தம்பி தூங்காரே.
0: அடடா,
1: பாட்டும் தூங்காரே தம்பி தூங்காரே,
0: அவ்வளவுதான் சார்.
1: வார்த்தைகளை போட்டு நம்ம புரட்சியாரு பாடி வச்ச
0: பாட்டு. நன்றி சார்,
1: நன்றி.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேரம் 7:25 30 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், கோயம்புல இருந்து பார்த்திபன். நலம் இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம் இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: அதாவது அந்த கரகட்டக்காரன்ல மாரியம்மா மாரியம்மா அந்த அம்மன் பாட்டை ஒண்ணு போடணும் மேடம். ஆதி மாசம்ல யாரும் கேக்கல, ஒரு கேக்கலான்னு ஒரு ஆசை.
0: அவ்வளவுதான் சார், கேட்டுலாம் சார். நன்றி சார். கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா குரலில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: இங்க எல்லாமே சமதோல.
1: நேரம் 7:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: ரவி.
1: ரவி சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பகல் நிலவு. பாடல் வந்து பூமாலையே தோல் சேரவா.
1: அடடா, போட்டுடலாம் சார். நன்றி. ஆமா சார். இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேரம் 7:56 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை கேட்டுட்டு இருந்தீங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. மீண்டும் 9 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவா யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து தாய்மை சட்டியிலிருந்து நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. இந்த நேரமும் யோகமும் எல்லா நேயர்களுக்கும் உங்களுக்கு தான் சேர்த்து மேடம். இந்த பாடல வந்து அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும் ஒளிபரப்புங்க.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், சங்கர் கணேஷ் இசையில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தாய் மீது சத்தியம் திரைப்படத்திலிருந்து கேட்டணைந்திருங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் பயிலும் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்

பின்பற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை

தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாக என்றும் கூறியுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செற்கணக்கில் யுக்ரைனின் வத்யம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆகாங்ஷா திலீப், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். ரெயின்போ ராகங்கள்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:30 ஆயிற்றுக்கு. எஸ், ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமான பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கண்ணுக்கு இமையானால் திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமது உள்ளது.

நேரம் 9:11:30 ஆயிற்றுக்கு. நீர் பறவை திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் மற்றும் குரலில் வைரமுத்து வரிகளில்.

ரெயின்போ ராகங்கள். நேரம் 9:25 ஆயிட்டு இருக்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நண்பன் திரைப்படத்திலிருந்து ஹாரி ஜெயராஜன் இசையில் கார்கேயின் வரிகளில் விஜய் பிரகாஷ், சின்மயி மற்றும் சுவி இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 9:42 ஆயிட்டிருக்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முரட்டு காளை திரைப்படத்திலிருந்து கே செல்வபாரதியின் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீவியா இணைந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 9:45. அடுத்த பாடல் கழுகு திரைப்படத்திலிருந்து பிரியா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

இரவு 9:56 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. கடல் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் விவசாயி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், உடுமலை நாராயண கவி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: இதய ஊஞ்சலாடவா.
1: தங்கை திரைப்படத்திலிருந்து பாடல், டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் 10:28 ஆயிற்றுக்கு. அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் பாடல்.

டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா. குரலில் கண்ணதாசன், வரிகளில் வேதா. இசையில் எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலிருந்து பாடல். நேரம் 10:44 நிமிடம் 50 நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்.

ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 10:57 ஆயாச்சு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. வாலிப விருந்து திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் காத்துக்கிட்டு இருக்க. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டுணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே. நேரம் 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1 மற்றும் கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஆகிய அலைவரிசைகளில். மனசமயங்கும் நிகழ்ச்சியில் இணைய பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். இணைக்கு நிகழ்ச்சியில் மழை பெய்திருக்கிறது. பாடல்களின் முதல் வரிகளில் ஓஹோ ஓ ஓ என்ற சொல்லுடன் துவங்குகின்ற பாடல்கள் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. காலை நேரத்தில் சென்னை மாநகரில் வெயில் சுட்டெரித்தாலும் மாலை வேளையில் மழைச்சாரல் நம்மை மெல்ல மெல்ல வந்து மனதை தாளாட்டுகிறது. அந்த வகையில் முதல் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

மழைக்காலம் வந்தால், மழை நேரம் வந்தால் இந்த பாடலை கேட்கும்போது அந்த காட்சிகள்லாம் மனசில் வந்து வந்து போகும். அப்படின்னு சாலைகளில் நடனம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு அந்த பாட்டு அந்த மழைக்கும் ஏற்ற மாதிரி பாடல் வரிகளும் எழுதியிருப்பாங்க கவிஞர். வாலியினுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசை சொல்லவே வேண்டாம், கேட்ட உடனே பாடல் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் பூக்கள் மேல்நீர் துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூரல் போடும் இந்நேரம் பூஞ்சாரல் வீசாதோ அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்கள் அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. மழை துளிகள் அந்த பூக்கள் மேல் சிந்தும்போது அது வந்து வெண்பாவ பாடாதா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கற்பனை எழுதியிருப்பார். இந்த பாடல் சிச்சுவேஷன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அழகாக அந்த பெண் பார்க்கும் நாடகம் ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பாடல் வரிகளாக எழுதியிருப்பாங்க. யாரும் சொல்லாத காவியம் ஆடை கொண்டிங்க ஆடுது, நேரம் கொண்டால் என்ன பொன் ஓவியம் வண்ணம் மாறாமல் மின்னுது அப்படின்னு சொல்லி, நான் பெண்ணாக ஆனது கல்யாணம் தேடவா, ஏன் கண்ணாளன் வந்து பூமாலை போடவா, யார் வந்தாலும் என் திரும்பாத ஞாபகம், பூ விலங்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி அந்த கோரஸும் அவங்களாம் ஜஸ்ட் அனைவரும் அந்த பாடம் இணைந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகளை ரசித்து கேட்டோம். பாடலை மறக்க முடியாத ஒரு பாடல் தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மீரா படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லி பாடிய பாடல்.

கேட்டு பாடலும் கூட பல முறை கேட்டாலும் பாடி பார்த்தாலும் மனசுக்குள்ள எத்தனை வகையான இன்பம், அந்த பாடல் வரிகளில் எத்தனை வேரியேஷனை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஆஷா போன்ஸ்லி அவர்களும் அந்த பாடலுக்கு காட்டியிருந்தாங்க. பாடலுடைய இசை சொல்லவே வேண்டாம், இசை அப்படி பாடல் முடியும் போது அப்படி கூட ஒரு நேரம் இந்த பாடலை ஒரு ரிப்பீட் மோட்ல வச்சு கேட்டால் கூட அந்த பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தான் தோணும். பாடல் வரிகளில் காதலையும் ஒரு வண்ணத்து பூச்சினுடைய தூதுவராக எப்படி எழுதணும்னு கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான் இருக்கிறது. அதில் நிழலைப் போல அகப்பட நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலைப் போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். அதாவது தன்னுடைய காதலிக்கே தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக சொல்கிறாரு. அந்த அப்போ உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே, எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே, உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன், என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ, அந்த ஒரு சின்ன ரெண்டு வரிகள் தான். ஆனால் அதை வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷனோடைய அந்த பாடல் அப்படி ராகமாக இழுத்து பாடும்போது நம்மளும் அந்த பாடல்

வரிகளோடு இணைஞ்சிருப்போம், கரைஞ்சிருப்போம் பாடலை கேட்டு. நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இன்று தமிழின் ஓ என்ற சொல்லில் தொடங்கும் வியப்பு, ஆச்சரியம் போன்ற உணர்ச்சிகளுக்கு கொடுக்கும் விதமாக ஓ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்ற அந்த ஓசையில் தூங்குகின்ற பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். கொடி பறக்குது படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடல் அடுத்ததாக.

வான் சொல்லியா மேகம் வரும், நீ சொல்லியா காதல் வரும். காதல் வருவதற்கு காரணங்கள் எதுவுமில்லை, அது காரணம் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அன்பு நிறைந்த மனங்களில் கண்டிப்பாக அந்த காதல் இருந்தே தீரும். அந்த பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்துவினுடைய பாடல் வரிகளுக்கு ஹம்சலேகாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

கானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பாடல், இனியன் ஜீவன் உன்னோடு வருவேன் நாளும் பின்னோடு அப்படின்னு பாடுறோம். அதை மேலுள்ள வரிகள்லாம் பார்த்தா, இதுதான் தேவன் ஏற்பாடு இணைத்தான் பூவை காற்றோடு, வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல். இந்த காதலுக்கு எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை யுகங்கள் வருடங்கள் கடந்தாலும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் வாலி அவர்கள். இளையராஜாவினுடைய இசையில் தான் பாடல் கேட்டும். பூ முடிக்கும் நாள் வரைக்கும் காத்திருப்பேன் விரதம், நாள் முழுதும் நான் எழுதும் காதல் கதை புனிதம் அப்படின்னு கவிதை வரிகளாக அந்த சின்ன சின்ன கவிதை வரிகள் இந்த பாடலில் இருக்கு. சூரியோதயம் சந்திரோதயம் காலை மாலை நீயாக, பெண்ணோவியம் பொன்னோவியம் சூடும் பூவும் நீயாக, மாலை போலவே மாது மார்பில் ஆடிடும் போது, வேதங்கள் ஓத வெட்கங்கள் மோத, கையும் கையும் இணைந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும். அந்த இசை அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவராகி நம்ம மனசை கூட கொஞ்சம் சந்தோஷத்தையும் பாடல் பாடி பார்க்குற அனுபவத்தையும் கொடுத்தது அந்த பாடல். நேரம் இரவு 11:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் ஓ என்று தொடங்குகின்ற அந்த ஓசையில் தொங்குகின்ற பாடல் வரிகள் பாடல்லாம் கேட்டுட்ருக்கோம். இந்த பாடல் கண்டிப்பாக பாடல் வரும்னு முதலே நேயர்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சியில் எடுத்ததாக ஓ பிரியா பிரியா அந்த பாடல் தான் கேட்க போகிறோம்.

பாடல் தொகுப்பை கேட்டவுடன் இந்த பாடல் எப்போது வரும் நேர்களாக எதிர்பார்த்துருப்பாங்க. ஓ பிரியா பிரியா பாடல் தான் நம்மளும் பாடல் பாடலாம். ஒரு சோகத்தின் விளிம்பில் உள்ள பாடல் தான், பாடல் காட்சிகளையும் பார்த்துருப்போம். இப்போ சமீபத்திய காலங்களில் இந்த பாடல் எப்படி வந்து இசையமைக்கப்பட்டதுங்கிற காணொலிகள்லாம் பார்க்கும்போது, இந்த பாடல் கேட்கும்போது அந்த பின்னணி இசை அந்த மனோ மற்றும் சித்ரா தான் பாடியிருப்பாங்க. பாடல் அந்த பேக்ரவுண்டில் அந்த ஆஹா அந்த சவுண்டு அந்த பேக்ரவுண்டில் எப்படி அந்த பின்னணி கோரஸ் செக்ஷன் இருந்துச்சுன்னு

இளையராஜ் அவர்களை விவரிப்பாங்க. அதை கேட்கும்போது இந்த பாடல் ஒரு கடம் கேட்டு அந்த இசையை நம்ம கடந்து போயிடும். அதற்குள்ளே எத்தனை வேலைகள், எத்தனை உழைப்பு, அந்த எத்தனை குரல், அது மாறி மாறி இருக்கிற அந்த விஷயங்கள், அந்த இசையெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். அந்த பாடல் பாடல் வரிகள் கவிஞர் வாலி இளையராஜனுடைய இசை, சொல்லவே வேண்டாம், கேட்டு ரசித்தோம் பாடலை. உறங்கு செல்வதற்கு முன்பாக மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக விருப்பம் தெரிவித்த கமெண்ட் நேயர்களை பார்த்துவிட்டு வரலாம். செந்தில்நாதன் கும்பகோணத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களை குறித்து மீரா படத்தில் வந்த பாடல்கள் ஓஹோ மேகம் வந்ததோ மௌனராகமோட பாடல்கள் நன்றி அருமைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்து அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதை வரிகள் எழுதியிருக்காங்க. ஓஹோ என இரவில் கானமழை ஒலி உலா வந்தது, இன்பம் தந்தது, ஒவ்வொரு நெஞ்சில் வந்து பறந்தது, ஓ பட்டர்ஃப்ளை நிலைத்து நின்றது, ஒய்யாரமாக பண்பலை மகிழ வைத்தது, ஓர வஞ்சனையின்றி தொகுப்பில் நின்று மணத்தது, நன்றி அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் இனிமேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு போஸ்டர்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. கவுந்தப்பாடி சென்னியப்பன் அவங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமைன்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தீம் பாடல்களை நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவர்களும் பாடல் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. ஓ என்ற ஓசை சொல்லில் தூங்குகின்ற பாடல் வரிகள் அடுத்ததான் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பாடல் வரிகள்லையும் இசையிலையும் புதுவிதமான ஒரு வெஸ்டர்ன் ப்ளஸ் நம்ம கிளாசிக்கல் மியூசிக் ரெண்டையும் இணைத்து இசைத்து வந்திருந்த அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகளிலே புது கவிதை மாதிரி பாடல் வரிகள் இருந்தது கவிஞர் புலவர் புலமை பெண்தான். வெண்பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு அப்படின்னு எழுதியிருப்பார். சூடிய பூச்சரம் வானவில் தானோலாம் புது கவிதையினுடைய விஷயம். அந்த பூச்சரம் வந்து வானவில் மாதிரி இருந்தது. வெண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே அப்படின்லாம் பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க. அந்த பாடல் கேட்டிருப்போம், பாடியும் பார்த்துருப்போம், பலமுறை ரசித்த ஒரு பாடலை கேட்டோம் இளையராஜாவினுடைய இசையில். நேரம் இரவு 11:47. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியினை மனோ குரலில் ஒலிக்கிறது மை டியர் மார்த்தாண்டன் படப்பாடல்.

காதலின் சோகத்தை மெல்லிய ஒரு வரிகளால் அழகாக அதை கேட்கும்போது மனதுக்குள் ஒரு வலியையும் அந்த பாடலின் வலியையும் இசையோடு எழுதியிருந்தார் கவிஞர். பெரியசூழன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இமைகள் மூடும் கண்களாய் நான் வாழ்கிறேன், இதயம் கூட பாரமாய் நான் மூழ்கின்றேன், நீர்மேல் அழகிய கோலம் போட்டேன் தினம் தினம் நானும், நினைத்தால் இனிமைதான் நடந்தால் அருமைதான், நினைவே நினைவிலே விழியிலே எழுதடி அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை கேட்டு முடிச்சிருப்பார். அந்த காதலோட வேண்டுகோளை வைக்கும்போது அது கேட்டுக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அது மனோ அவர்கள் ரொம்ப அருமையாக பாடுறாங்க. பாடலோட சேஞ்ச் ஓவர் இசை எல்லாமே இளையராஜாவினுடைய இசை தான், பாடல் கேட்டவுடனே தெரிஞ்சிருப்பீங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்மணி படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது.

கேட்டு பாடலுடைய பாடல் வரிகள் புலவர் புலமைப்பித்தன் எழுதியிருந்தது. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இறுதியாக கம்மன் திருதி நேயர்கள் முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி அவங்க நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமைன்னு சொல்லி கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி பாடல் இதே தாமரை பாடல் கொடுத்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேர்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும்.

0: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை நீ தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு, காற்றின் மொழி என தொடர் இசை பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு. உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

அடுத்தது யாரோ, அடுத்தது யாரோ, எடுப்பது யாரோ, எடுப்பது யாரோ, எனதா உனதா, எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

நெரிலைனி கேட்கலாம். பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரியன் பூபதி அவர்களின் நாகஸ்வரம், தாதாபுரம் டிஏ மணிகண்டன் அவர்கள் தவில். துவக்கமாக ஜெய ஜெய கணபதி என துவங்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

தொடர்வது வேலனே நீ நினைமனைமை என துவங்கும் எம்எம் தண்டபாணிகர் தேசியர் இயற்றிய பாடல். ஆந்தோலிகா ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தொடர்வது நின்று ஜெப்ப காரணமே என துவங்கும் பட்டணம் சுப்பிரமணியம் ஐயர் இயற்றிய கீர்த்தனை மந்தாரி ராகம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்வது சரஸ்வதி அன்னியை என துவங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல், கரகரப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நிகழ்ச்சி நேரம் காலை 5:01. நேரில் அருண்மொழி மாலை கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.1, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள விநாயகர் அகவல்

கண்டே குரு க்ஷிதிபதே தவ சுப்ரபாதம். ஏலாதி சமஸ்கிருத சுகந்தி நதி ஜலாஜைஹி ஹைமைர்கடை நிஜசிரோ வித்ருதை.